0: படுகின்றது. இந்த பூச்சிகளின் முட்டைகள் மரப்பட்டைகள் மற்றும் வாகனங்களின் அடியில் ஒட்டிக்கொண்டு பரவும் தன்மை கொண்டவை. கோடைக்காலம் தொடங்கவுள்ள நிலையில் தோட்டக்கலையில் ஆர்வம் உள்ளவர்கள் மற்றும் விவசாயிகள் தங்கள் நிலங்களை கூர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கனடாவில் இருந்து அல்பர்டா மாகாணம் வெளியேற வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தும் செப்பரேட்டிஸ்ட் அமைப்பினர் திரட்டிய கையெழுத்து வேட்டையின் மனுவின் காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகின்றது. கடந்த பல மாதங்களாக அல்பர்டா முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட இந்த கையெழுத்து இயக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றுள்ளனர். மத்திய அரசு அல்பர்டாவின் வளங்களை சுரண்டுவதாகவும் மகன உரிமைகளை பறிப்பதாகவும் குற்றம் சாட்டும் இந்த அமைப்பினர் அல்பர்டாவை ஒரு தனி நாடாக அறிவிக்க வேண்டும் அல்லது கூடுதல் சுயாட்சி வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் முறைப்படி மாகாண சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. போதிய அளவு கையெழுத்துக்கள் பெறப்பட்டால் இதுகுறித்து பொது வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து அல்பர்டா அரசு பரிசீலிக்க வேண்டியிருக்கும். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் கனடாவுடன் இணைந்திருக்கவே விரும்புவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கனடாவில் மில்லியன் கணக்கில் அதிர்ஷ்ட லாப சீட்டில் வெற்றி பெற்றவர்களின் முழு பெயர்களை இனி பொதுவெளியில் வெளியிடுவதை தவிர்க்கும் புதிய நடைமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. தற்போதுள்ள விதிகளின்படி லாட்டரி வெல்பவர்களின் புகைப்படம் மற்றும் பெயர் பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிடப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது லாட்டரி விற்பனையின் வெளிப்படை தன்மையையும் உறுதி செய்ய உதவுகின்றது. ஆனால் இதனால் வெற்றியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் அந்தரங்கம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி பெற்றவுடன் தேவையற்ற அழைப்புகள், மிரட்டல்கள் மற்றும் உறவினர்களின் தொல்லைகளால் பல வெற்றியாளர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகுவதாக கூறப்படுகின்றது. எனவே வெற்றியாளர்களின் முதற் பெயரை மட்டும் வெளியிடுவது அல்லது அவர்களின் இருப்பிடத்தை தற்காலிகமாக மறைத்து வைப்பது போன்ற மாற்றங்களை கொண்டுவர லாட்டரி நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. இருப்பினும் இது லாட்டரி மீதான பொதுமக்களின் நம்பிக்கை குறைக்குமா என்ற விவாதமும் எழுந்துள்ளது. பாதுகாப்பு மற்றும் வெளிப்படை தன்மை ஆகிய இரண்டிற்கும் இடையே ஒரு சமநிலையை கொண்டு வருவதே இந்த புதிய முயற்சியின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ரஷ்யா கடந்த 24 மணி நேரத்தில் உக்ரைன் நகரங்களை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹெர்சான் மற்றும் ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் இடம்பெற்ற ஏவுகணை மற்றும் ட்ரான் தாக்குதல்களில் 70 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதற்கு பதிலடியாக உக்ரைன் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதி கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. வடமேற்கு ரஷ்யாவில் உள்ள முக்கிய எண்ணெய் முனையம் சேதமடைந்துள்ளதுடன் கருங்கடல் பகுதியில் 2 எண்ணெய் கப்பல்களும் தாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல்களால் ரஷ்யாவின் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் ட்ரான் தாக்குதல்களை அதிகரித்துள்ள நிலையில் போர் பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. மத்திய கிழக்கில் போரை நிறுத்த அமெரிக்கா முன்வைத்த 2 போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரான் தரப்பில் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்காவின் இந்த முன்மொழிவு இஸ்ரேலுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கும் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக 30 மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் 14 அம்சங்களை கொண்ட புதிய திட்டத்தை ஈரான் முன்வைத்துள்ளது. அனைத்து தரப்பு படைகளும் வெளியேறுதல் மற்றும் மனிதாபிமான உதவிகளை விரைவுபடுத்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளாகும். இந்த முன்னேற்றம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்குமா அல்லது மேலும் அதிகரிக்குமா என்பது குறித்து உலக நாடுகள் கவனமாக கண்காணித்து வருகின்றன. ஜெர்மனியில் உள்ள 5,000 அமெரிக்க வீரர்களை குறைக்கும் பென்டகன் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. குடியரசுக் கட்சி மூத்த உறுப்பினர்களான ராஜ்யவிக்கர் மற்றும் மைக் ராஜஸ் இந்த நடவடிக்கை ரஷ்யாவுக்கு தவறான செய்தி அனுப்பும் என எச்சரித்துள்ளனர். இதற்கு பதிலளித்த பென்டகன் பேச்சாளர் ஷான் ராபர்ட்ஸன் நிலைமைகளை ஆய்வு செய்த பிறகே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்தாா். இதுகுறித்து

கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் எதிர்காலத்தில் மேலும் படைகள் குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறினார். இந்த நிலையில் ஜெர்மனி பாதுகாப்பு அமைச்சர் பாரிஸ் பிஸ்டாரியஸ் அமெரிக்க வீரர்கள் ஜெர்மனியில் இருப்பது இரு நாடுகளுக்கு முக்கியம் என வலியுறுத்தினார். மேலும் இந்த அறிவிப்பை தொடர்ந்து நேட்டோ கூட்டணியும் அமெரிக்காவிடம் விளக்கம் கோரியுள்ளது. ஐபிஎல் 2026 தொடரில் ஹைதராபாத் அணிக்கு சொந்த மண்ணில் தோல்வி ஏற்பட்ட நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சிறப்பான வெற்றியை பதிவு செய்தது. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற 45வது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து 19 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 165 ஓட்டங்களை எடுத்தது. 166 ஓட்டங்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி தன்னம்பிக்கையுடன் விளையாடி 18.2 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 169 ஓட்டங்களை எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் தோல்வியடைந்தாலும் ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தை தக்கவைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆகியோரை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் இன்று கூட்டாக சந்திக்க உள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது. ஆன்டாரியோவின் விவசாயம் மற்றும் தோட்டக்கலைக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் புதிய வகை பூச்சிகளின் வருகை குறித்து சுற்றுலாத்துறை எச்சரித்துள்ளது. ரஷ்யா கடந்த 24 மணி நேரத்தில் உக்ரைன் நகரங்களை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நேர்கள் நாளை அதிகாலை 5 மணிக்கு கேட்கலாம்.

0: listen to us around the universe. www.cmr.fm. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
1: நேரம் இப்பொழுது 11:29. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 11 இருக்கின்றது. பின்னிரவு பொழுது வெப்பநிலை 8 வரை வீழ்ச்சியடையும். அதே நேரம் பின்னிரவு பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. நாளை இரவு பொழுது கூட மழைக்குரிய ஒரு பொழுதாகவே தென்படுகின்றது. நாளை பகல் பொழுது வெப்பநிலை 19, சூரிய வெளிச்சத்தோடு கூடிய ஒரு பொழுதாக நாளை பகல் பொழுது அமைய இருக்கின்றது. இப்பொழுது காற்று மணித்து அளத்துக்கு 12 வேகத்திலே தென்மேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. பாடல் ஒன்றை தொடர்ந்து உங்களை உரையரங்கிலே நாங்கள் சந்திக்க போகின்றோம். நல்லது ஒரு தலைப்பு உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். யாரெல்லாம் இணைந்து சிறப்பிக்க போறீங்க அவளோடு காத்திருக்கின்றோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய காரணிகள் அவை. மிக இலகுவான தலைப்பு, ஆனால் மிக ஆழமான கருத்துக்களை நீங்க கொண்டு வர போன்றீர்கள். வளமையாக இணைந்திருப்பீங்க. இன்றைக்கு இணைந்து இருக்கின்ற நேயர்கள் காணவில்லையே, பார்க்கலாம். யாருக்கும் இந்த தலைப்பு பெண்களை பற்றி பேசுறது பிடிக்காதோ தெரியல, பார்க்கலாம். நிறைய ஆண் சகோதரர்கள், அப்பாக்கள் எல்லாருமே இணைந்து கொள்வீங்க. இணைந்து கொண்டு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வையுங்க. அதே நேரம் சகோதரிகளையும் அம்மாக்கள் எல்லாரையும் எதிர்பார்க்கின்றோம். எத்தனையோ பல விடயங்கள் பேசுறதுக்கு இருக்க இந்த தலைப்பின் கீழே. அதே நேரம் ஒரு பெண்ணை முன்னேற விடாமல் தடுக்கின்ற காரணிகள், பல காரணிகள் இருக்கின்றன இல்லையா. உதாரணமாக சில விடயங்களை நான் குறிப்பிடுகின்றேன், நீங்கள் இணைந்து கொண்டு மிகுதியை தொடரலாம். இந்த தலைப்பு மிக அர்த்தமுள்ள ஒரு தலைப்பாக நீங்க மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு பெண்ணுக்கு அறிவு கண்ணை திறக்க வேண்டும். நிச்சயமாக சில வீடுகளிலே எவ்வளவுதான் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்த நிலையில் உலகம் இருந்தாலும், சில இடங்களில் இன்னும் கல்வி கற்பதற்கு சில கிராம பிற்போக்கான இடங்களிலே தடைகள் இருப்பதனை, அது பொருளாதார கஷ்டம், நிதி கஷ்டத்தாலேயோ அல்லது இதர ஏதாவது விடயங்கள் அல்லது மூட நம்பிக்கைகள், அதனால கூட சில இடங்களில் இன்னும் இலைமறை காயாக தடைகள் கல்வி கற்கிறதுக்கு இருப்பதனை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடடா, இப்படி இருக்குதா இந்த நவீன உலகிலே என்று யோசிப்பீங்க. நிச்சயமாக இருக்கின்றது, இல்லை என்று இல்லை. அதே நேரம் கண்டிப்பாக ஒரு பொருளாதார சுதந்திரம் என்பது பெண்ணுக்கு வேணும். சொந்தமாக வருமானம் ஈட்டுவது ஒரு பெண்ணினுடைய முடிவெடுக்கும் அதிகாரத்தை அதிகரிக்கின்றது. அந்த மாதிரி அப்படியான ஒரு நிதி சுதந்திரம் பெண்ணுக்கு வேணும். அது கண்டிப்பாக அவளுடைய முன்னேற்றத்துக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக குடும்பத்தினுடைய ஆதரவு என்பது மிக மிக முக்கியமானது நேயர்களே. அது பெற்றோரின் ஆதரவாக இருக்கட்டும், திருமணமாகிய பெண் படிக்க விரும்பினால் அது கணவனுடைய ஆதரவாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே பெண்ணினுடைய மன உறுதியை இன்னும் அதிகரிக்கக்கூடியவை, இரட்டிப்பெல்லாம் அதைவிட அதிகமாக்கக்கூடியவை. இவர்கள் எல்லாம் எனக்கு பக்கபலமாக இருக்கின்றார்களே என்று சொல்லி அவளுடைய முன்னேற்றத்தில் அவள் இலக்கிலே குறியாக இருக்கலாம் இல்லையா. இப்படியாக ஏராளம் விடயங்கள் முன்னேற்றத்துக்கு அதே மாதிரி தடையாக இருக்கக்கூடிய காரணிகளும் இருக்கின்றன. அன்றைய சமூகம் என்றால் ஆணாதிக்க சமூகம் இன்று அந்த நிலையிலிருந்து மாறி வந்திருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்துதான் நான் கேட்கின்றேன், பார்க்கலாம் எப்படி என்று சொல்லி இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.

0: தொடர்ந்து உரையரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். சிறப்பிக்க உங்களை அழைக்கின்றோம். செந்தமிழ் செல்வன் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது அந்த பாடல் எஸ்பிபி அவர்களோடு சித்ரா இணைந்து பாடிய பாடலாக அந்த பாடலை கேட்டீர்கள். உரையரங்கத்துக்கு இன்று அற்புதமான ஒரு தலைப்பு, நிச்சயமாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு, பேச வேண்டும், அதுக்கு நிறைய நேயர்கள் வேண்டும். கேட்டுக்கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் கண்டிப்பாக ஒரு பெண் முன்னேறுகின்றால் சமூகத்தில் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கும். பின்னே அவள் பின்னடைவை சந்திக்கின்றால், கீழ்நிலைக்கு செல்கின்றாள் என்றால் அதுக்கும் காரணிகள் இருக்கும். சும்மா எல்லாம் போக முடியாது. ஆகவே இரண்டு பக்கமும் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்கின்றோம். ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்துக்கான காரணிகளும் அவளுடைய பின்னடைவுக்கான காரணிகளையும், தடை என்னென்ன தடைகள் இருக்கின்றன அவளுக்கு சமூகத்திலே, குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்து பேசுங்க. ஆண்கள் தான் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க பல விஷயங்களை இல்லையா. அதே நேரம் பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குரல் கொடுக்கணும், இப்படி இப்படியெல்லாம் இருக்கு, இந்த ஊடகங்கள் ஊடாகவோ அல்லது இதர உங்கள் எழுத்துக்கள் ஊடாகவோ சமூகத்துக்கு தெரியப்படுத்துகின்ற பொழுதுதான் மாற்றங்கள் நிகழும். இல்லாதவரை நாம் எல்லாவற்றையும் மூடிக்கொண்டு மனசுக்குள்ளே பொத்தி வைத்து கொண்டு அமுக்கி கொண்டு இருக்கிறதை விட்டு வெளியே சொல்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கான மாற்றங்களை இந்த சமூகம் நிகழ்த்தும். ஆகவே இப்பொழுது எங்களோடு தாயகத்தில் இருந்து மிகச்சிறந்த ஒரு பெண்களுக்கான ஒரு ஆதரவாளராக இருக்கக்கூடிய எங்களுடைய கலாமா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரிடம் இருந்து பல விடயங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். இனிய வணக்கம் கலாமா.
1: வணக்கம் அம்மா.
0: இனிய வணக்கம். உங்களை அன்போடு வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். எப்படி இருக்கிறீங்க? மிக்க நன்றி. உங்களுடைய உடல் நிலை சீரில்லாமல் இருக்கிறதாக நான் உணர்ந்து கொள்கிறேன், மன்னிக்க வேண்டும். இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறீங்க, இந்த தலைப்பிலே பேசுறதுக்கு மிக்க மிக்க நன்றி. ஒரு தலைப்படுத்து பேசுவது சாதாரணமாக பேசிவிட்டு காற்றலையிலே விட்டுவிட்டு செல்வதற்கல்ல, மனித மனங்களின் மாற்றங்களை நிகழ்த்துவதற்கான தான் ஒவ்வொரு விடயங்களுமே. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தலைப்பு, காரணங்கள் எதுவாக இருக்கும் சொல்லுங்கம்மா.
1: இது சமகாலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு, சமகாலத்தின் அடிப்படையான தலைப்பு கூட.
0: ஆமாம்,
1: பெண்களின் முன்னேற்றத்திற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதுவே முதலாவது காரணம் கல்வி. கல்வியிலே வந்து அதிலிருந்து தாழ்வடைவதற்கு தடையாக இருப்பதற்கு, கல்வியை அடைவதற்கு தடைகள் இருக்கலாம், ஆனால் முன்னேற்றத்திற்கு தடையாக கல்வி ஒருபோதும் இருப்பதில்லை. அதைவிட கல்வி ஒன்றை வைத்துக் கொண்டே எங்களால் எல்லா விதமான அணுகுமுறை கொண்டு செல்ல முடியும். அந்த அணுகுமுறையை தருவது கூட கல்வி என்றுதான் சொல்லுவார். இதைவிட பெண்களுக்கான அழகு, நாங்கள் கேட்கின்ற அழகு, இந்த இப்போது அழகு என்பதை பெண்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அந்த அழகு தவறான புரிதலுக்கு கூடாக தவறான தேர்வுகளுக்கு விளைகின்றார்கள். அங்கே அழகு என்று சொல்லப்படுவது கூட கல்விதான் அழகு, கல்வி அழகே அழகு. இணைந்த கல்வியை தருகின்ற அழகு, அழகு பணத்தால் வருகின்ற அழகு அல்ல, பண்பால் வருகின்ற அழகோட சேர்ந்த கல்வி அழகு அழகு. ஆகவே இந்த கல்வி என்பது பெண்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே முன்னிலையில் தான் நிற்கின்றது. இதில் விட நாங்கள் முன்னேற்றத்தையும் தடையையும் ஒப்பிட்டு நோக்கும் போது இந்த சமூக ஊடகங்களை பொறுத்தவரையில் நிறையவே முன்னேற்றங்கள் இருக்கின்றது. சமூக ஊடகங்களும் முன்னேற்றங்கள் நிறையவே இருக்கின்றது. அதை நாங்கள் பயன்படுத்துகின்ற முறைமை 50 வீதமாக எடுத்துக்கொள்ளலாம், நம்மை பயன்படுத்துகின்ற விதமை 50 வீதமாக இருக்கலாம். அந்த விதத்தில் தடைகளும் நிறையவே உண்டு. ஏனென்றால் பெண்களை வந்து தவறுதலாக சித்தரிப்பது, பெண்களுடைய வார்த்தையை பல கோணங்களில் தவறுதலாக பேசப்படுவது, இதைவிட ஒரு வழியில் பெண்கள் கூட்டம் ஒரு வழியில் வளர்ச்சி அடைந்து போகும் போது அவளுக்கு முன்னாலே பல படுகொலைகள், பாலியல் வன்முறைகள், காணாமலாக்கப்பட, இப்படிப்பட்ட பெரிய விடயங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு கூட ஒரு விதமான ஒரு தடைக்கல்ல உண்டாகும். எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அந்த இடத்தில் நின்று இந்த திசை திரும்ப வேண்டிய ஒரு கட்டமும் இதனால் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய தொலைபேசி, நாங்கள் இன்று எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிறோமோ இல்லையோ, பிள்ளைகளை பாதுகாக்கிறோமோ இல்லையோ, கைபேசியை பாதுகா, ஏன்னா காலையில் எழுந்தவுடன் பிள்ளையை தூக்க விடாலும் போனை தூக்குகின்ற பெற்றோர் தான் அதிகமாக இருக்கிறார்கள்.
0: ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமாம் ஆமாம்
1: அப்ப அந்த வந்து அந்த அதே போனை சரியான முறையில் பயன்படுத்தினால் உண்மையில் பெண்களுக்கான முன்னேற்றங்கள் நிறையவே உண்டு. ஆனால் அதை தவறுதலாக பயன்படுத்தும் போது பெண்களுடைய தடை என்பது எப்படி வருகிறது என்று சொல்லி சொன்னால், சின்ன சின்ன தடைகளை விடுத்து அந்த தடைகள் ஒன்று சேர்ந்து தற்கொலைகளையும் மன உடைவுகளையும் மன சிதைவுகளையும் கொடுத்து விட்டு போகும்போது அடுத்த படிக்கு நகர முடியாமல் அவர்களுடைய கொடையால் அவர் சார்ந்த அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பதும் காலம் முழுக்க அழுவதுமாக இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கிறது. பெண்களுடைய முன்னேற்றம் என்பது என்னை பொறுத்தவரையில் கல்வி ஒன்றுதான் முன்னேற்றம். கல்வி வந்து எல்லாவற்றையும் கொடுக்கும். கல்வி வந்து நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும், நல்ல பண்பாட்டை கொடுக்கும், இனியவையை பேச வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்புணர்வை கொடுக்கும். பெண்களை அழகாக வாழ வைக்கும். பெண்கள் அழகாக வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த கல்வியால் அணிந்து கொள்ளுகின்ற அணிகலன்களை பொறுத்து அவர்கள் இந்த சமூகத்திலேயோ அழகாக வாழ முடியும். அப்ப இதை அவர்கள் எங்களுக்கு முன்னேற்றம் இல்லை. என்னை பொறுத்தவரையில் பெண்கள் முன்னேற்றம் அடைய முடியவில்லை, எங்களுக்கு இவையெல்லாம் தடையாக இருக்கின்றது என்று எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால்
0: சொல்லுங்க சொல்லுங்க
1: இல்ல, அவர்கள் கல்வியை சரிவர பயன்படுத்தினால், சரிவர பயன்படுத்தும் போது அவர்களுக்கான முன்னேற்றம் அவர்களுடைய காலடியில் தான் இருக்கும். நாங்கள் அதை பயன்படுத்துவதில்லை. இந்த கைபேசிக்குள்ளேயே நிறைய கல்வி சார்ந்த விடயங்கள் இருக்கின்றன. எங்களுடைய ஐயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். ஆனால் அவற்றை சரிவர பயன்படுத்தாது. அங்கே போனை எடுத்தவுடன் வர தேவையற்ற விடயங்களுக்குள் நாங்கள் பிரவேசிக்கும் போது எங்களுடைய மனநிலை வந்து தடுமாறுகிறது. அப்ப இதுல வந்து மனம், எங்களுடைய மனம்தான் சரிவர கொண்டு செல்லப்பட வேண்டும். எங்களுடைய மனம் எங்களுடைய கடவுள், எங்களுடைய மனம் தான் எங்களுக்கான ஒரு பாதை. இந்த பாதையை நாங்கள் சரியாக வகுக்க வேண்டும். வகுக்கும் போது கல்வி என்ற ஒன்றை நாங்கள் ஆயுதமாக கொள்ளுவோமாக இருந்தால் எங்களால் சரியாக வாழ முடியும். அதே வேளை உறவுகள், இந்த உறவுகளும் முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் உறவுகளை தொலைத்து விட்டோம் நாங்கள். ஏனென்றால் முன்னரெல்லாம் எங்களுக்கு இந்த 2009 முன்னர் நடந்த ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், எல்லாருடைய வேலிகளுக்கும் ஒரு பொட்டு இருக்கு. பொட்டு என்ன செய்யும், என்னுடைய வீட்டில் உப்பு இல்லையான்னு சொன்னா அடுத்த வீட்டு உப்பு என்னுடைய உணவை சுவை பார்க்கும். அப்படி இருந்த ஒரு காலம், என்னுடைய வீட்டு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லையான்னு சொன்னா அடுத்த வீட்டில் கொண்டே விட்டுட்டு போவதற்கு அந்த பொட்டு வந்து உதவி. வீட்டு வாசலை திறந்து போக வீடு தெருப்படலையை திறந்து போக வேண்டிய தேவை இல்லை. மறைமுகமாக நாங்கள் உள்ளுக்குள்ளாரே போய்விடலாம். அப்ப பிள்ளைக்கான பாதுகாப்பு அங்கே இருந்தது. எந்த வீட்டில் இந்த தண்ணி சரியில்லையானால் அந்த வீட்டுக்கு அடுத்து தண்ணி குடிச்சு வாழ வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஆனா இன்று அதெல்லாம் இல்லை. பிள்ளைகள் விளையாடுவதற்கு கூட இந்த வீட்டில் இருக்கிற பிள்ளை அந்த வீட்டில் விளையாடலாம். அந்த விளையாடுவதற்கு அவர்களுக்கு ஒரு பின்பக்கங்கள் இருக்கும். முச்சங்களை விட்டும் அவர்கள் ஒரு இடங்களை வைத்திருந்து விளையாடுவார்கள். இன்று அந்த ஆரோக்கியம் இல்லை, பிள்ளைகளிடம் ஆரோக்கியம் இல்லை. அடுத்து இன்று பிள்ளைகளை காணவில்லைன்னா செருப்படலை திறந்துதான் வெளியே போக வேண்டி இருக்கிறதே தவிர, நாங்கள் முன்னரெல்லாம் பிள்ளைகளை காணவில்லைன்னா பொட்டுக்களால போது இந்த பொட்டு அந்த பொட்டெல்லாம் சொல்லி பின்பக்கங்களாலே உறவுகளுக்குள் போய்விடுவோம். அப்போ இந்த உறவு நிலை என்பது இன்று விரிசலை கண்டுவிட்ட காரணத்தினாலும் இந்த தலைப்பு வந்து அலசி ஆராயப்பட வேண்டிய ஒன்று. மிக நுட்பமான கருத்துக்களுக்குள்ளால் ஆராயும் போதுதான் இதற்கு சரியான தெளிவு கிடைக்கும். ஆனா இதை ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேணும். இப்ப நான் மட்டுமில்லை, இதுல கதைக்க போன்ற அத்தனை பேருடைய கருத்துக்களும் ஒவ்வொரு விதமான பலவிதமான கருத்துக்களை வைத்து சாடி கொண்டிருப்பார்கள். எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். அப்போதுதான் நான் விட்டு செல்வதை மற்றவர்கள், நான் நேரங்கிறது விட்டு செல்வதை அடுத்தவர்கள் அங்கே கொண்டு வருவார்கள்.
0: இன்னொரு கேள்வியை கேட்டு பார்க்கலாம் கலாமா. குறிப்பாக தாயகம் சார்ந்து எங்களுடைய சமூகத்திலே இந்த ஆணாதிக்க சிந்தனை, பெண்ணை விட ஆண்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள், அது வேலை தளங்களிலும் சரி, வீட்டிலையும் சரி, பொதுவெளியிலையும் சரி, பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும், அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அந்த மாதிரியான ஆணாதிக்க சிந்தனை அன்றைய காலங்களிலெல்லாம் முன்னர் இருந்திருக்கின்றது என்பதனை இலக்கியங்கள் வாயிலாகவும் பார்க்கிறோம். இன்றைக்கு எப்படி இருக்கின்றது, இந்த நிலைமை மாறி இருக்கின்றது தான், இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. இருந்தாலும் அங்கங்கே இருப்பதை நீங்க பாக்குறீங்களா, அல்லது முற்றுமுழுதாக நல்ல மாற்றம் கண்டிருக்கின்றதா எங்களுடைய சமூகம்?
1: இப்போது கண்ட மாற்றத்தில் என்னை பொறுத்தவரையில் அந்த தசம் தசம் ஒரு வீதம் தான் பெண்களுக்கு ஒரு முன்னிடம் கிடைத்தது, அந்த ஆதிக்கத்தில் இருந்து என்று சொல்ல என்னால் முடியும். ஏனென்றால் பெண்களுடைய அந்த மாற்றம் என்று சொல்லப்படுவது அவர்கள் கல்வி சார்ந்துதான் எல்லாமே முன்னேற்றத்தை பெற்றுக் கொண்டார்கள். இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் உத்தியோகம் பார்க்கின்ற பெண்கள் இருக்கும் போது அவர்களுடைய தேவைகளும் அவர்கள் பார்க்கின்ற அந்த வெளிப்பரப்பு, அந்த வெளிப்பரப்பு ஈர்த்து கொள்ளுகின்ற பல விடயங்கள் அவர்களை வந்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குகின்றது. அப்போதும் அந்த ஆண்கள் மீண்டும் அந்த ஆதிக்கத்தை தான் கொண்டு வருகிறார்கள், பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அது இன்னுமே போகவில்லை. நாங்கள் நினைக்கிறோம் அப்படி இல்லை, ஆண் ஆணாகவே இருக்கிறான், அதாவது வந்து இப்படித்தான் சொல்ல முடியும். பெண்கள் வந்து இன்னும் அந்த பழமைவாதத்துக்கு விட்டு வெளியே வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் முன்னேற்றத்திற்கு வந்தாலும் வீட்டுக்குள் வந்தவுடன் கணவன் என்கின்ற ஒருவராலோ அல்லது தந்தையாலோ தமையனாலோ இன்று வரை அவர்கள் அவர்களுடைய பழமைவாதத்துக்குள் அகப்பட்டுத்தான் ஆகிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியும். அதே ஆண்களும் பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை இன்று வரை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பெண்கள் முன்னேறி விட்டார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அதாவது ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் அந்த சமூகத்திற்கே கல்வி கொடுத்தது போல அந்த அந்த ஒரு கோட்பாட்டிலே இன்று கல்வி கற்ற பெண்களை பார்த்தால் அதிகாலையில் ஒழும்பி எல்லாவற்றையும் செய்துவிட்டு பிள்ளையை பாடசாலைக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் தான் பாடசாலைக்கு போவதும் என்னுடைய வீட்டில் அப்படித்தான் நடக்கிறது. என்னுடைய மகள் காலையில் பாடசாலைக்கு உடுவின் மகளிர் கல்லூரியில் தன்னுடைய பிள்ளைகளை இறக்கிவிட்டு மீண்டும் வேம்படி உயர்தர பாடசாலைக்கு சென்று திரும்ப அங்கிருந்து வந்து பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு இங்கு வருவார். அப்போ அவர்களுடைய வேலை பழு என்பது உண்மையில் கனதியானது, கனதியான ஒரு தான் இன்று பெண்கள் அன்றும் சுமந்தார்கள் இன்றும் சுமந்தார்கள். ஆதிக்கமும் அதிக அளவு ஆதிக்கத்துக்குள் அகப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த பெண்களுக்குள்ளே இயல்பாக இருக்கின்ற அந்த பிறப்பிலே இருக்கின்ற அந்த தயவு தாட்சணியம் அன்பு எல்லாம் இன்று வரை அவர்களுக்கு குறையவில்லை. அதனால்தான் தங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் முன்னேறணும் என்று சொல்லி அவர்கள் செய்கிறார்கள். ஆண்கள் எப்படி இருந்தாலும் தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு செல்வ எல்லாரும் அல்ல, நான் எல்லாரையும் சொல்லவில்லை, பலர் அந்த பொறுப்பை எல்லாருமே எல்லாவற்றுக்கும் உரியவர்கள் அல்ல. ஆதிக்கத்துக்குள் இருக்கிறார்கள். இப்ப இந்த கல்வி இந்த அளவு தூரம் என்று வளர்ந்து விட்ட ஒரு நிலையில் தான் தயாளினி திலீபனின் மரணமும் நடந்தது. இது ஒன்று நாங்கள் ஆதிக்கத்தில் இருந்து இன்னும் விடுபடவில்லை என்பதற்கு ஒரு பெரிய ஒரு அத்தாட்சி தானே. அவர் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேயே மூத்த ஒரு சித்த மருத்துவ விரிவுரையாளர் என்று அதற்கு அந்த வெற்றிடம் வந்து விட்டது. வேறு மாவட்டத்திலிருந்து அவர் இன்னும் ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வரும்போது அவருடைய மரணம் என்பது அந்த ஒரு புகழ் பூத்த ஒரு கல்வியாளர் ஒரு பச்சைக்குள் குணமாக கிடந்தார் என்பது ஆதிக்கத்தின் வரி தானே.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக எப்படி சொல்றது,
1: ஆதிக்கம் இல்லை என்று சொல்ல முடியாது, ஒருபோதும் சொல்ல முடியாது ஆதிக்கம் இல்லை என்று. ஏனென்று சொன்னால் அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ அவருக்குள்ள எவ்வளவு வழிகள் இருந்ததோ அத்தனை வழிகளையும் அந்த ஆதிக்கம் ஒரு வினாடியில் மரணத்தில் கொண்டு போய் சென்று விட்டது. இதை நாங்கள் பார்க்கும் போது எப்படி சொல்வது, அத போதைய போதை என்றெல்லாம் நான் ஒருபோதும் சொல்ல போவதில்லை. போதை என்பதெல்லாம் நாங்கள் தான் போதையை உட்கொள்ளுகிறோம், அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. எங்களுடைய கைகள் தான் அந்த போதையை தூக்குகின்றது, அதை விளக்கிவிட்டால் என்ன?
0: கண்டிப்பாக
1: இருக்கிறது. ஆகவே இந்த ஆதிக்கம் என்பது இன்று வரை ஆண் ஆதிக்கம் ஆதிக்கமாக இருக்கிறது. இப்போது அது வலுவடைந்திருக்கிறது. அது வலுவடைந்திருக்கிறது எப்படி என்று சொன்னால் படுகொலைகளுக்குத்தான் வலுவடைந்து ஒரு பெண்ணின் உயிரை கொண்டு போற அளவுக்கு அது வலுவடைந்து நீதிமன்ற வாசல்களில் பெண்களின் பெயர்கள் உச்சரிக்கப்படுகிறது. ஆகவே இந்த பெண்களை முன்னேற்றத்திற்கு பல தடைகள் இன்றும் பல தடைகள் இருக்கிறது, இருந்தும் முன்னேறுகிறார்கள், முன்னேறிவிட்டு பரிதாபமாக உயிரிழக்கிறார்கள்.
0: இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி கலாமா, மன்னிக்க வேண்டும் உங்களிடம் நிறைய உங்களுடைய நேரத்தை எடுக்கிறதுக்கு. எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்து இந்த 18 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான குழந்தை திருமணம், அது பெண்ணை ஒரு அவல நிலைக்கு அவளுடைய கல்வியை சீரழிக்கும், அவளுக்கான சிறப்புகள் அதே நேரம் ஒரு மிகப்பெரிய அவல நிலைக்கு உள்ளாக்கக்கூடியது. இந்த மாதிரியான குழந்தை திருமணங்கள், 18 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகளுக்கான திருமண நிலை எப்படி இருக்கின்றது தாயகத்தை பொறுத்தவரையிலே? அதை பற்றி உங்களுடைய
1: 18 வயதுக்கு உட்பட்டவர்களின் திருமணம் என்று சொல்லப்படுவது உண்மையான ஒரு காதலுக்குள்ளே இல்லை. 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு பெரும்பாலும் இப்போது பெற்றோர் திருமணம் செய்து வைப்பதில்லை.
0: படிக்க போற இடத்துல இந்த மாதிரி உடன் போக்கு போதல் எல்லாமே நடக்குது. 18 வயதுக்குள்ள கல்வி நிறுத்தப்படுகின்றது இடையிலே அந்த காதலனால. இவை பற்றி நீங்க சொல்லுவீங்க.
1: 17 வயது ஒரு மாணவன், 14 வயது மாணவியை ஒரு விடுதி ஒன்றில் கொண்டு போய் நின்ற நாளா பாலியல் வன்முறைக்கு உட்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று இப்போது 2-3 நாட்களுக்குள் முல்லைத்தீவில் நடைபெற்றிருக்கிறது. அப்ப இப்போ இப்படி எல்லாம் பார்க்கும் போது அந்த இவற்றுக்கெல்லாம் எப்படி சொல்வது, பெற்றோர்களின் கைவிரிப்பா என்பது இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் அப்படி போனார்கள் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னர் 2009க்கு முன்னர் எந்த ஒரு பிள்ளையின் பெற்றோரை விட்டு விலகவில்லை. அதுதான் உண்மை. பெற்றோரை விட்டு எந்த ஒரு பிள்ளையும் விலகவில்லை. எந்த ஒரு குற்றமும் இங்கு நடக்கவில்லை. ஒரு குற்றம் நடந்தால் நெற்றிக்கண் தரப்பிலும் குற்றம் குற்றமே என்பதுதான் அங்கு தீர்வாக இருந்தது. ஆனால் இன்று எல்லாமே போய் விடுதிகளில் போய் சரணடைகிற அளவுக்கு இன்று பிள்ளைகள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் எப்படி சொல்லுகிறது, அதற்குள் போதை ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் கூட அந்த குழந்தை அது திருமணம் அல்ல. அந்த குழந்தை திருமணத்திற்குள் அவர்கள் செல்லவில்லை. அவர்கள் பாலிய வயத திருமணத்திற்குள் அவர்கள் செல்லவில்லை. அவர்களுடைய கவர்ச்சி, அவர்களுடைய கவர்ச்சி விதமான ஒரு பாலியல் தூண்டலுக்குள் அவர்கள் வேகமாக அகப்பட்டுக் கொள்கிறார்கள். வேகமாக அகப்பட்டு தடயங்களை வைத்து பிடிபட்டு நீதிமன்றங்களுக்கு செல்லுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பிடிபடாமலும் இல்லை. இதை விடவும் திருமணங்கள் என்று சொல்லி 1-2 எங்கேயாவது நடக்கின்றது இல்லை என்று சொல்லவில்லை. சில இடங்களில் திருமணம் செய்துவிட்டு எங்கேயாவது ஒரு பேர் வாழலாம், மிச்ச பேர் எல்லாரும் வயிற்றில் குழந்தையோடு இல்லை போவதற்கு காரணத்துக்கு கம்பி எண்ணுகிறவனை பார்ப்பதற்கு வருவதும் தங்களுடைய நிலை மாறி அவர்களுடைய அந்த அவர்கள் ஆரம்பத்தில் இருந்த அந்த நிலை ஒன்று மாறி அவர்கள் ஏதோ ஒரு விதமாக இந்த சமூகத்தில் அந்த பெண் பிள்ளைகள் உலாவுகிறார்கள்.
0: மிக்க நன்றி.
1: இவை மாற்றம் ஒரு தாய் ஒன்று அந்த படகு கவிழ்ந்து தன்னுடைய புள்ளியை ஏந்திய வண்ணம் உயிர் நீத்திருக்கிறாள். அப்படி அதுவும் ஒரு பெண்மைதானே. அதை எப்படி சொல்வது, அந்த அதற்கு முன்னறிப்பார் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னம் 8 மாசத்துக்கு முன்னம் அந்த விபத்தொன்றிலே இரும்பு கம்பிகளுக்குள் அகப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை ஏந்தி குழந்தையை காப்பாற்றி இருக்கிறார். அவர் தாய் இறந்து விட்டார். அதுவும் பெண்மைதான். அப்ப பெண்மையினுடைய வலிமை, பெண்மையினுடைய அந்த ஒரு காத்திரமான நிலை என்பது எங்கோ இருக்கிறது. இந்த உலகத்தின் மிகப்பெரிய பலம் பெண்மை. ஆனாலும் பலவீனப்படுகிறார்கள். அதுக்கு ஆணாதிக்கம் தான் காரணம்.
0: மிக்க நன்றி. அந்த மாதிரி ஒரு முடிவை கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து வருபவர்கள் எப்படி பேச போகின்றார்கள் என்று கேட்போம். மிக்க நன்றி கலாமா. உங்களுடைய ஆழமான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி அம்மா.
0: மிக்க நன்றி உங்களுக்கு. வணக்கம். வணக்கம். நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com. பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
0: நேரம் இப்பொழுது 11:56. கலாமா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பாக பேசி ஒரு முடிவையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். பார்க்கலாம் இனிவரும் நேயர்கள் எப்படி சொல்ல போன்றீர்கள். அதே நேரம் மற்றும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் குறிப்பிட ஆசைப்படுகின்றேன். ஆமாம், கடந்த வாரமும் கூட நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த வாரம் அதை ஞாபகப்படுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்பொழுது அதை தவறாக நினைக்க வேண்டாம். ஒரே இறங்கிலே ஒவ்வொருவருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. சமூக பொறுப்போடு அவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். ஒவ்வொரு நேயர்களும் இணைந்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய கருத்தை, இப்பொழுது பட்டிமன்றம் என்கிற பொழுது ஒருவருடைய கருத்தை மற்றவர் எதிர்த்து பேசலாம். நிச்சயமாக அது பட்டிமன்றத்திற்கான ஒரு சுதந்திரம். ஆனால் சாதாரணமாக ஒவ்வொருவரும் தந்தன் கருத்தை முன்வைக்கின்ற பொழுது அதை எதிர்த்தோ அல்லது அவர்களுடைய மனசை நோக்கும் விதத்தில் பேசுவது என்பது கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே தவித்துக் கொள்வது மிகப்பெரிய ஒரு மனிதத்துவம், நல்ல ஒரு அறமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதை உங்களிடம் நான் தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரே அரங்கிலே ஒவ்வொரு நேயர்களும் மிக அற்புதமான அறிவு சார்ந்த நல்ல விடயங்களை முன்வைப்பவர்கள். உங்களுக்கு தெரியும், வார வாரம் அதில் நாங்கள் அவர்களுக்கு ஒரு மன கசப்பு, மனத்திலே ஒரு தாக்கத்தை கொடுப்போமாக இருந்தால் அந்த நல்ல கருத்துக்கள் எங்களுடைய சமூகத்துக்கு தான் சென்று சேராது, அவர்கள் இணைந்து கொள்ள மாட்டார்கள் என்பதனையும் தயவுடன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன்.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
0: நல்லதொரு தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்க போகின்றேன். வணக்கம்.
5: வணக்கம் காந்தி.
0: இனிய வணக்கம் காந்தி, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாருங்கள்.
5: உங்களை தலைப்பு வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறமே தானே?
0: ஆமாம், நிச்சயமாக. தலைப்பு புரியாமல் தான் வராமல் இருக்கின்றீர்களோ தெரியவில்லை. ஒரு பெண் முன்னேறுகின்றாள் என்று சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். உதாரணமாக ஒரு ஆணினுடைய ஆதரவு, பெற்றோர்களுடைய ஆதரவு, சமூகத்தின் ஆதரவு, அப்படி சமூக நீதி சட்டங்கள் எல்லாம் இருக்கு. பெண்ணுக்கு ஆதரவான தரமான கல்வி இருக்க வேணும், அவளுக்கான பொருளாதார சுதந்திரம் இருக்க வேணும், நிதி நிலை சார்ந்து தன்னுடைய சொந்த காலையிலே அவள் நிக்கிற அளவுக்கு அவளுடைய பொருளாதார சுதந்திரம் இருக்க வேணும், அப்படி பல விஷயங்கள் இருக்க தானே, அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் தடைகளும் இருக்கின்றன என்பதனையும் அம்மா அவர்கள் சொல்லி சென்று இருக்கிறார். எங்களுடைய சமூகத்திலே ஒரு பெண்ணை முன்னேற விடாமல் தடுக்கிற காரணிகள் அவை எல்லாவற்றையும் நீங்க சொல்லலாம் தாராளமாக. யாருடைய பெயரையும் குறிப்பிடாம பொதுவாக பேசுங்க.
5: பெண்களை ஊக்கி இருக்கிற வந்து முதல் தாப்பன் தான் ஊக்கி இருக்கிறாரு. தாய் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த சம்பிரதாயம் அது இது வந்து, ஆனா சில பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து சின்ன வயசுல கல்யாணம் பிடிச்சி கல்யாணம் கட்டுறது. ஆனா தாப்பன் வந்து என்னென்றாலும் வந்து தாப்பன் என்னென்றாலும் வந்து இவ்வளவு அவ்வளவு அந்த பிள்ளை வந்து எப்படி படிக்கணும் கொள்ளணும் என்று உப்படத்தை ஊக்கி வைப்பாங்க. ஆனா இந்த சமூகம் என்ன செய்யுது, எடுத்து படிக்க வைக்கிற எடுத்து வந்து படிக்க போய் படிக்க எடுத்து செய்ய போறா வைக்கிறாங்க சமூகம் வந்து. ஆனா தாப்பன் கேட்க மாட்டாரு. தாய்க்காரி வந்து சேப்பா சமூகத்தை பற்றி சேப்பா. அதே மாதிரி வந்து சில பேர் வந்து சில தாயாக்கள் தாப்பன் பிள்ளையா விட்டாலும் கூட தாய்க்காரி ஏற்றி காட்டுது பிள்ளைய படிச்சு வச்சு ஒழுங்கா படிச்சு வச்சு பெண்கள் எப்படி இருக்கணும் கொள்ளணும் தைரியமா இருக்கணும் என்று. இந்த நாட்டுல வந்து பெண்கள் இப்ப ஆண்களை பெண்களால் வந்து முன்னிலை நிற்கிறாங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து எங்க போனாலும் எது போனாலும் பெண்களா முன்னிலைக்கு நான் வந்து மற்றது நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். ஆகா இந்த பேஸ்புக்கு அந்த சில சில இதுல வந்து
0: பெண்களை தாக்குகின்றன. அப்படியா?
5: தாக்கினாலும் வந்து பெண்கள் வந்துதான் அதிகமாக வந்து ஸ்டேட்டஸ்
0: போடுறாங்க,
5: விட
0: சமூகத்துக்குங்களை பதிவேற்றம் செய்கிறார்கள்.
5: சாப்பிடறதுலேருந்து
0: நிச்சயமாக சொல்லுங்க.
5: சாப்பிடறதுலேருந்து அவர் என்ன செய்யணும், காலில் வந்து இந்த இடத்துக்கு போகணும் அங்க போனாலும் சில உறுப்புகள் வந்து சில நான் எல்லாரையும் சொல்ல விரும்பலை. சில பேர் வந்து அந்த உறுப்புல போட்டு இந்த உறுப்புக்கு இருக்கு இது இருக்கு நான் வந்து இன்டர்நேஷனலுக்கு அங்க போயிருக்கு ரெண்டு போடும்போது ஆண்கள் வந்து பெண்மை ஆண்கள் சில வேற மாதிரி தான் சமந்து அடிப்பாங்க. அப்ப ஆண்கள் கமண்ட் அடிச்ச உடனே வந்து இப்ப தாய்மாரார ஒரு தாய் தாப்பன் பார்த்து நின்று வச்சுக்க பார்த்தா வந்து அவையில வந்து சொல்லு உணவு வந்து சொன்னா இவங்களுக்கு பிடிச்சி இல்லை. அப்ப இவைகள் வந்து வேற கோணத்துல போகணும் வந்து.
0: ஆகவே அதனால அவர்களுக்கு சமூகம்
5: பெண்களை வந்து சமூகம் மதிக்கிறது வந்து சீரியஸ் அந்த இதை சொல்லிட்டு அப்ப வந்து கனடா அரசாங்கம் போய் எந்த இடத்துல வந்து பெண்களுக்கு வந்து தலைவர் இருந்த பெண்களை எப்படி மதிக்கிறாரு இப்ப நடக்கிற வந்து இல்ல ஆனா பெண்களும் தவறு செய்யணும் ஆண்களும் தவறு செய்யணும் எல்லாம் வந்து அந்த இந்த மோகம் அந்த மோகம் உண்டா வந்து அந்த இன்டர்நெட்ல ஒவ்வொரு நாளைக்கு வந்து 10 வீடியோ போடுவேன்.
0: அது
5: எல்லாரும்
0: சமூக பொறுப்போட நல்லபடி இருக்க வேண்டும் என்பதை ஒரு ஆணாக நீங்க விரும்புறீங்க. வேற என்ன சொல்ல
5: விரும்புறீங்க? அதுக்கு வந்து ஒரு ஆண் வந்து அப்பா சொல்லாம வந்து நல்ல விஷயம் இப்படி நடக்காதீங்க எங்கட கலாச்சாரத்து பயன்பாடு அப்படி ஆண்மகனும் போடணும்.
0: பெண்கள் தங்களுடைய செயல்பாடுகளாலேயே எதிர்வினைகளை பெறுகின்றார்கள். அதனால
5: எதிர்வினைகளை வந்து இப்ப வந்து அங்க நடக்கிற வந்து நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம் கொள்றோம் போடுங்க அதுல வந்து நல்லவங்களும் பாக்குறாங்க வந்து கிட்டவங்களும் பாக்குறாங்க கிட்டவங்களும் கலவை பண்றாங்க வந்து அவங்க வேற வேற இதுல வந்து வேற முடிவு வந்து பண்றாங்க வந்து
0: சிறப்பு.
5: ஆனா வந்து இப்ப இப்ப இலங்கையில நடக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து அந்த இலங்கையை கொண்டாட வந்து பெண்கள் வந்து இந்த வீடியோ மோகம் தான் பெண்களும் சரி ஆணாவும் சரி தங்களுக்கு லைக் கிடைக்கணும் என்று 100 பேரை கனெக்ட் பண்றாங்க. 100 பேரை கனெக்ட் பண்ணி போட்டு ஆனா என்ன பிள்ளை இருந்தது 100 பேரை கனெக்ட் பண்ணி போட்டு ஆனா வந்து எங்களுக்கு வந்து எங்கட கலாச்சாரத்தை பெண்களை நாங்க எல்லாரும் மதிக்கிறோம் தாய் மதிக்க தாப்பனை மதிக்கிறேன் ஆனா தாப்பன் தாயின்ற சொல்ல கேட்டு நடந்தா பெண்கள் சிறப்பா நல்ல ஒரு கல்வியை படித்து நல்ல முன்னேற்றத்துக்கு வருவாங்க.
0: மிக்க நன்றி உங்களுக்கு காந்தி. மீண்டும் சந்திப்போம். சிறப்பு.
5: நன்றி.
0: உங்களுடைய மனசில் இருந்ததை நீங்க எடுத்து வைத்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. மீண்டும் பேசலாம். வணக்கம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
4: நான் சாந்தன் பேசுகிறேன்.
0: இனிய வணக்கம் சாந்தன். உங்களை அன்போடு நிகழ்ச்சிகளை வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆமாம், வாருங்க சொல்லுங்க.
4: முன்னேற்றத்துக்கு அதையெல்லாம் இடையா இருக்கின்றோம். என்னன்னு சொன்னா முன்னேற்றம் என்பது என்ன என்று உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும். படிப்புல முன்னேறி இதுல முன்னேறி அதை சாதிக்கிற முன்னேறி இருக்கு. ஆனா எல்லா ஆண்களையும் கூட சொல்லலாது எல்லா பெண்களையும் கூட
0: சொல்லலாம்.
4: ஆனா பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களது சமுதாயத்துல வந்து முன்னேற்றம் என்றா என்னன்றதை அரவாசித்தருக்கு விளங்குதில்லை. அத முன்னேற்றம் என்றது வந்து நீங்க உங்களோட இதை வளர்த்துக் கொள்றது மற்றாக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இல்லை.
0: நீங்க
4: உங்களுக்கு வளர்த்துக்கொண்டு அடுத்த லெவலுக்கு அதாவது நீங்க ரீசர்ச்லயோ இல்ல ஆராய்ச்சியோ எதுலயோ போய் முன்னேற்றி உங்களோட தரத்தை பதவிங்க. ஆண்களை தூக்கி எறிஞ்சு வளர்த்த சுற்றி ஒருத்தர் சொல்லவும் இல்லை. ஆண்கள் எல்லாம் நீங்கள் உங்களோட நோக்கங்கள் சரியா சொன்னா அநேகமான ஆண்கள் வந்து உங்களுக்கு விண்வெளியோ மருத்துவ துறையோ அல்லது என்னதான் என்று சொன்னாலும் வந்து நீங்க வந்து அந்த ஒரு நோக்கத்தோட போடுங்க. ஆனால் இப்ப தமிழ் எங்களுடைய சமுதாயத்துல அப்படி பார்த்தால் அது உண்மையான குறைவாக தான் இருக்கு. ஆனால் 1-2 பேர் அச்சீவ் பண்றாங்க. அதே என்ன நோக்கம் என்ன முன்னேற்றம் என்றால் ஆண்கள் தேவையில்லைன்னு சொல்லி தாங்கள் முன்னர நினைக்கிறார்கள். இப்ப பழைய காலத்துல ஆண்கள் வந்து பாதுகாப்பா இருக்க வேண்டும் அடிவாடு சண்டைக்கு உலக போற ஒன்று படிச்சா முதல் சண்டைக்கு கூப்பிடுறது வந்து ஆண்களை தான் பெண்களை கூப்பிட மாட்டார்கள். அப்ப அப்படியெல்லாம் கட்டி வைக்கல. இப்ப வந்து சரி ஒரு சில ஆம்பளை சொல்ல தவிர்த்து மிச்ச எல்லாரும் சப்போர்ட்டா தான் பேசணும். ஏண்டா பெண்கள் என்றால் ஆறு, அதாவது பிள்ளை, மகன், அம்மா, அப்பா, சகோதரி. நாங்கள் பெண்கள் என்றது முன்னேற்றம் என்னது புரிந்து கொள்ளணும். இந்த ஊரை பற்றி நான் கதைக்கவே இயலாது. ஏனென்றா அங்கு ஒரு ஒரு தலைமை இல்லை, எதை நோக்கி போகின்றோம் என்று இல்லை, தமிழனா இருக்கிறோமா என்றும் இல்லை. ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க இயலாமையும் இருக்கின்றோம். அப்ப நாங்கள் எங்களுக்கு என்ன முன்னேற்றம் என்று முடிவு வந்து அதுக்கு சேர்ந்து போகலாம். ஆனால் ஆண்களையும் அனுபவிச்சு கொண்டு அனுபவித்துக் கொண்டு போறதுதான் முன்னேற்றம். ஆண்களை தள்ளி விட்டுட்டு நாங்கள் முன்னேற போறோம்னு சொல்றது முன்னேற்றம் இல்லை, அது சமுதாய சீர்கேடு தான்.
0: நிச்சயமாக அது மிக மிக தவறானதுதான். அந்த அதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. வேறு ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய வேறு சமூக காரணிகள் ஏதாவது உங்க மனசுல தோன்றுதா?
4: என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் எங்கள் சமுதாயத்தில் எல்லோரும் நல்ல அறிவிலையோ எதிலையோ நல்ல இதுகள் தான் இருக்கிறது, நல்ல வழிகாட்டிகள் இருக்கிறது. ஆனால் ஆனால் அதை என்ன முன்னேற்றம் என்றது கொண்டு தாங்கள் முன்னேறினம் என்றதுதான் இருக்கு. இப்ப சும்மா எங்க போனாலும் நான் கேட்கக்கூடியது ஒன்று வந்து ஆம்பளைகள் திருவையில் நாங்களே செய்வோம் இன்றைக்கே சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல வேற வந்து இந்த வாழ்வு வந்து ஆணும் பண்ணும் அதே மாதிரி ஆண்களும் கதைக்கிற இருக்கின்றார்கள். ஆனா இப்ப இங்க வந்து இங்க சட்டகட்டமும் எல்லாமும் வந்து ஒரு பெண்ணை ப்ரொடெக்ட் பண்றது தான் இங்க இருக்கின்றது. அது உண்மை, ஆணை விட வலுவாக இருக்குது என்றால் வேணும்னு சொல்லி ஊர்லயும் பார்த்தோம்னா அப்படித்தான் இருக்குது. இப்ப போய் ஒரு ஆண் பட்டு பெண் அடித்து போட்டாங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டார்கள், ஆனா பெண் ஆண் அடித்து போட்டாங்கன்னா நம்பிடுவார்கள். அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது வந்து முன்னேற்றம் என்ற இதுல வந்து ஆண்களை மட்டும் தட்டி ஆண்களின் இதுலையும் குடிக்கணும் சில பெண்கள் இருக்கின்றன. சில பெண்கள் அப்படி இல்லை, அதை புரிய வைத்து நேர் வழியில் கொண்டு போய் வேற எங்க நிலவிலையும் போடுறாங்க. ஆனா அரிதாகவே உள்ளது. இலங்கையோ இந்தியாவோ எங்கேயோ போனாலும் வந்து மற்றவன் ஒன்று கண்டுபிடித்ததை இதை அதை பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நம்ம தாங்களா போய் கண்டுபிடிக்கிறதே இல்லை. ஆனால் யூரோப்போ நார்த் அமெரிக்காவோ அல்லது வேறு நாடுகள் போனீங்க என்றால் புது புதுவா ஒரு ஆண்கள் வேறு விதமா சிந்தித்தார்கள், பெண்கள் வேறு விதமா சிந்திப்பார்கள். ஒன்று சேர்த்தால் அதுதான் ஒரு கண்டுபிடிப்பாக வரும். அடுத்த அதாவது மனித இனத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போதா இருக்கும். ஆனா இந்த நேரத்துல அப்படி இல்லை. நான் எந்த குடும்பத்தை பார்ப்பேன் எனக்கு தெரியும், ஆண் பண்ற தேவையில்லை, நான் எந்த கார்ல ஓடுறேன் அதை முன்னேற்றம்னு சொன்னா அது நீங்க முன்னேற்றமா இருக்கலாம், அதைக்கு முன்னேற்றமா இருக்கலாம். ஆனால் தொலைநோக்கு பார்வை இல்லாத முன்னேற்றம்
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி தூக்கி எறிந்து விட்டு சொல்லுங்க.
4: அடுத்த விஷயம் வந்து எல்லாத்தையும் வந்து ஆண் ஆதிக்கம்னு சொல்ல இயலாது. ஏன்னு சட்டத்திட்ட அந்த காலத்துல இந்த சட்டத்திட்ட விட இப்ப எல்லாம் வந்து பெண்களுக்கு ஏற்ற மாதிரியும் என்னென்ன தகவல் நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி சட்டத்தை மாறிக்கொண்டு இங்கேயும் இல்ல உலக பூரா வந்து கொண்டிருக்குது. இப்ப கொலைகள் இதுகள் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஆணும் காரணமா இருக்கும், ஆனா மற்ற விதமா பெண்ணுங்களும் அதுக்கு காரணமா இருக்கும். எல்லாரும் எல்லாருமே தவறுகள் இருக்கிறது, ஆணை மட்டும் சொல்லவே இல்லாது. அப்ப அந்த வந்து நாங்கள் ரெண்டையும் இணைத்து பார்க்கணும். ஆனா என்ன பொறுத்த பெண்கள் முன்னேற வேண்டும். அந்த முன்னேற்றம் எதை நோக்கி இருக்கணும் இருக்கு, அந்த பிள்ளைகளை நோக்கி தங்கின பிள்ளை முதலாவது எங்க குடும்பம் முக்கியம். அது முன்னேற விட்ட பிறகு நாங்கள் அடுத்தது போடலாம். இப்ப நான் வந்து திடீரென்று வந்து நான் இது இதான் சொல்றேன், பொதுவாக சொல்றேன், ஒருத்தரையும் குறிப்பிட்டு சொல்ல இல்லை. இப்ப இருந்தா போல எங்களை கொண்டு எங்களுக்கு சமையல் தெரியாது. இப்ப ஆண் எங்களுடைய அப்பாவோ அம்மாவோ அப்பம்பாவோ சமைச்சு பார்த்தது இல்லை அநேகமானாக்கள். நீனாலும் சமைக்க வேண்டாம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை. நாங்க பழக வேண்டும், ருசி வருவானும். அதே மாதிரி பிள்ளைகள் பார்க்க போறாலும் காலம் காலமா வந்து நாங்கள் பார்க்கறது அது பிள்ளைன்னு சொல்லல வளர்ச்சி இருக்கு. ஆனா எங்களுக்கு டைம் வரும், அந்த டைமை கொடுக்கத்தான் வரும்.
0: நிச்சயமாக அது இரு சாராரும் அந்த மாதிரி பங்கெடுத்து செய்து கொண்டால் சிறப்பு. அந்த ஒரு அந்நியோன்னியம் ஒற்றுமை வேலை வீட்டு வேலைகள் சுமையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் பங்கெடுத்துக் கொள்வது சிறப்பு தான். நிச்சயமாக நிச்சயமாக அது இன்றைக்கு அன்று எல்லாம் அம்மாக்கள் தான் பெண்கள் தான் எல்லாமே செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு ஆண்கள் தங்களால் இயன்றளவு பங்களிப்பை குழந்தை பராமரிப்பதிலிருந்து சமையல் பணியில இருந்து பெண்களுக்கு தோளோடு தோல் நின்று எல்லா உதவிகளையும் செய்கின்றார்கள். தாயுமானவர்களாக இருக்கின்றார்கள், அதை இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு பெண்ணாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த விடயத்தை பற்றி நீங்க சற்று ஏதாவது சொல்லலாம். பெண்களுக்கான பாதுகாப்பு ஏற்கனவே வந்த நேயர்களும் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். சில விடயங்கள் பெண்ணினுடைய பின்னடைவுக்கு பாதுகாப்பு இன்மைக்கு அவர்கள்தான் இணையங்களின் ஊடாகவும் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருந்தாலும் கூட சில இடங்கள்லேயே பெண் ஒரு நுகர்வு பொருளாக அந்த மாதிரி ஒரு ஒருத்தியாக பார்க்கப்படுகின்ற தன்மை, அது வீதி முதல் இணையங்கள் ஊடாக குடும்பமாக இருக்கட்டும் வேலைத்தளங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு. இனி ஊரில் என்று சொன்னால் ஒரு அளவு நேரத்துக்கு பின்பு ஒரு பெண் வீதியிலே தனியே செல்ல முடியாது, அந்த மாதிரி பாலியல் துஷ்பிரயோகங்கள் இருக்கு, பகல் பொழுதிலும் கூட அது நடக்குது. அப்படியான விடயங்கள் குறித்து அந்த பாதுகாப்பு, பெண்ணுக்கான பாதுகாப்பு குறித்து உங்க மனசிலே எழக்கூடிய விடயங்கள் அவை?
4: அது நாங்கள் எல்லாருமே மாற வேண்டும். இப்ப ஒரு பொருளை வந்து நாங்கள் விற்பனைப்படுத்த வேண்டும் என்ற பொருளை ஒரு பெண்ணின் கையெல்லாம் கொடுத்து அவரோட மூலமாக பொருளை கொண்டு விற்பனை செய்யறோம். அது கமர்ஷியல் ஆயம் இருக்கலாம், பேப்பர் ஆயம் இருக்கலாம், ஆயம் இருக்கலாம். அப்ப அதை வந்து நாங்கள் மாற்றணும். நாங்கள் ஆம்பளை இருக்கணும், இது மாற்றணும். கவர்ச்சி பொருளாக ஒரு பெண்ணை பார்க்கறது நிப்பாட்டணும். அதுக்கு பெண்கள் தான் நாங்கள் முன்னேறோம். நான் என்ன அறிவாளி ஆய்ப்பார் ஒரு கவர்ச்சி அழகாய் பார்க்காது அப்படின்னு தாங்கள் தான் தங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும். நான் அதை இருக்கிறேன். சொன்னால் ஒரு டூத்பேஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அதை விற்கிறேன்னு சொன்னால் அதை பொண்ணு ப்ரஷ் பண்ண எல்லாரும் போய் வாங்குறோம். ஆனால் நாங்க விற்கிறது டூத்பேஸ்ட், ஆனா அது அழகான பொண்ணு அதோட காஸ்ட்லியான மாடலை ஹய பண்ணி தான் நான் சந்தைப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. கவர்ச்சி பொருளாக முன்னேற்றம் என்றது வந்து அதைத்தான் மாற்றணும்னு நான் சொல்றேன். பெண்கள் கவர்ச்சியும் இருக்கு, ஆனா கவர்ச்சியை மட்டும் ஆண்களுக்கும் இப்ப சந்தை பொருள் மாறாமல் இருந்தால் இந்த பாதுகாப்புகள் அவையிலே சேர்ந்துருக்கும். ஆனால் பாதுகாப்புக்கு இப்ப வந்து கன முன்னேற்றம் இருக்கு, ஆனா இன்னும் முன்னேற இடம் வந்து அவையில் ஆண்களுடன் துணையோடு முன்னேற வேண்டும் என்றுதான் பெயின் சொல்றோம். அது பாதுகாப்புக்கும் சரி, வளர்ச்சிக்கும் சரி, எதுக்கும் சரி, அது மகனாயோ தந்தையாயோ கணவனாயோ தகவனாயோ அப்படித்தான் முன்னோ இல்லைய. அது அதே மாதிரிதான் ஆண்களுக்கும் தனியாய் முன்னேறத விட கணவேர் பெண்கள் இல்லாமல் இருக்கிறாக்கள் வந்து பயங்கர கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். ஆனா வீரத்தோடு தான் இருக்கேன் நம்ம கதை கேட்கல. ஆனால் சுற்றுலா கஷ்டம் இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற வளர்ச்சி தான் வளர்ச்சி ஒழிய ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தி அது வளர்ச்சி இல்லை.
0: மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கு. சிறப்பாக பல விடயங்கள் சொல்லி இருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12:14. மே மாதம் 4 திங்கட்கிழமைக்குள்ளே சென்றிருக்கின்றோம். அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இந்த நாள் சிறப்புற அமைய வேண்டும் என்று நாங்கள் CMR சார்பாக வாழ்த்திக் கொள்கின்றோம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து சந்திக்கலாம். பல நேயர்கள் அழைப்பிலே காத்திருக்கிறீங்க. நிச்சயமாக மிக நுணுக்கமாக பேச வேண்டிய விடயம் இது. பொறுத்திருங்க, விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம்.
6: மாஜா சூப்பர் பாடி மாஜா. ஹே தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
7: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
8: If we know it's wrong, why do we still do it?
9: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
10: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12:16. ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்திற்கு காரணியாக இருக்கக்கூடியவை இவை. அதே நேரம் ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் இவை என்பதனை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் வேறு சில விடயங்களை நீங்க ஆதங்கங்களை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறீங்க. இந்த தலைப்பிலே நாங்கள் பேசிக் கொள்ளலாம். மிக விரைவாக செல்வோம். பல நேயர்கள் இருப்பதனால இப்பொழுது எங்களோடு பொறுமையாக காத்திருங்க. விடுபட்டு செல்லாம உங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அடுத்த நேயர் எங்களோடு. வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுவோமா? வணக்கம் வணக்கம். அழைப்பிலே இருந்தா நிச்சயமாக பேசுவதற்கு தயாராக இருங்க, மன்னிக்க வேண்டுகிறேன். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
11: வணக்கம், ராஜ் நிமலன் கேட்கலாம்.
0: இனிய வணக்கம் ராஜ் நிமலன், உங்களை யான் போடு வரவேற்கின்றேன், சொல்லுங்க.
11: இந்த இப்ப நீங்கள் இந்த பெண்கள்னா முன்னேற்றம் வந்து இப்படி கதை கேட்க, இப்ப நாங்கள் பொதுவா போட்டி மனப்பான்மையில தான் நாங்கள் ஆண்களோட பெண்கள் போட்டி என்ற ரீதியில நாங்கள் சில விஷயங்களை கையாளுகிறோம். உண்மையில வந்து பெண்கள் முன்னேறதுக்கு தாங்கள் தான் அந்த முயற்சியாவே செய்ய, அதாவது வந்து தங்களுடைய ஆற்றலை தாங்கள் வளர்த்து கொள்ள
0: வேண்டும். அவர்களே நிமலன், அதுல சில காரணிகள் அவளுக்கு தடையாக இருக்கின்றன என்பதை வார்த்தைகளோ செயல் மூலம் நாம பாக்கின்றோம் இல்லையா?
11: இல்ல உண்மை, ஆனா அவ சொல்ற அதைத்தான் விளங்கிக் கொள்ற விதம் இருக்குது. அதாவது வந்து தங்களுடைய ஆற்றலை தாங்கள் வளர்த்து கொள்றதுக்கு ஆதாரமாக அவர் தந்தை இருப்பார், எல்லா சகோதரர்கள் இருப்பார்கள், எல்லா சமூகம் இருக்குமென்று சொன்னா அந்த ஆதாரங்களை தாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கணுமே தவிர அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி திருந்தியோ இல்லாட்டி தங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வருவார்கள் எதிர்பார்த்து மோத ஒழிக்கிடக்கூடாது, முரண்பட ஒழிக்கிடக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கட்டத்துல குடும்பத்துல அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளா இருக்கேக்க அதுக்கு கல்வியை கொடுக்க
0: முயற்சிப்பினம்
11: அந்த நேரத்துல தந்தை உதவி செய்வாரண்டா, அதுக்கு பிறகு அவற்ற தமையனோ இல்ல அவன் அக்காவோ அவ உதவி செய்வார்கள். அப்படி அந்த தங்கட முன்னேற்றத்தை தாங்கள் தான் பார்த்துக் கொள்ளணுமே தவிர போட்டி மனப்பான்மையால் வந்து வளர்த்துக் கொள்ளே இல்லாத வெண்ணிமறு வாயில சொல்ல போனா அவ செய்யத்தான் எங்கட சமூக பழக்க வழக்கங்கள் இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம். என்ன மாதிரி என்று சொன்னா அந்த சமூக பழக்க எங்கட பழக்கங்கள் வழக்கங்களா வரைக்க அது உண்மையில பாதிக்குது என்றதை என்ன பாதிக்குது என்று சொன்னா பெண்கள் முன்னேற கூடாது என்றதை அல்ல, அந்த பழக்கத்துல இருந்து நாங்கள் விடுபடையலாம இருக்கு.
0: எப்படியான ஒரு பிற்போக்கான சிந்தனை அப்படி நினைக்கிறீங்களா?
11: அத பிற்போக்கு என்று சொல்ல வராமல் அந்த பழக்கத்தை அதுங்களுக்கு ஒரு ரொம்ப என்ன ஒரு சௌகரியமா இருக்கு அந்த மாதிரி நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளுறோம். அது அதுக்கு அந்த பழக்கத்தை கைவிட முடியல. இப்ப உதாரணத்துக்கு அத பழமவாதம் பண்ணு சொல்லலாம், சமூகத்தின் மாற்றங்களோட அனுசரிச்சு போக எல்லாமே இருக்குது
0: என்ன.
11: அதாவது வந்து பெண்மைக்கு தாய்மை என்றது அது அது ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஆனால் தாய்மையும் ஆண்களோட அதை கும்பே பண்ணி பெண்ணுக்கு ஆன்மீகிறதில்ல, பெண்மை என்றது உண்டு ஆண்மை என்றது உண்டு, ரைட். அந்தந்த துறையில அவர்கள் தங்களை இதென்று உள்ள தடை என்றது, இப்ப ஆணாதிக்கம் என்றது உண்மையில

0: தான் போக வேண்டி இருக்குது. ரைட், அப்ப தங்கித்தான் என்று சொல்லக்கூடாது. மாற்று வழியிலே அவர்கள் அந்த அவைக்கு ஆதரவா இருந்து அந்த பணத்தை பகிர்ந்து கொள்ற மாதிரியும் அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு ஒத்துழைக்கிற மாதிரியும் இருக்கும் என்று சொன்னா
1: பொருளாதார நிதி பற்றி பேசுறீங்க. இப்பொழுது பெண்களும் இந்த காலத்திலே அதிகமாக பெண்கள் 90% மேற்பட்ட பெண்கள் பணியாற்றுகின்றார்கள். அவர்களும் பொருளாதார நிலையிலே நிதி நிலையிலே ஒரு தன்னிறைவு உள்ளவர்களாக தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடியவர்களாக இருக்கு. இருந்தாலும் கூட சில இப்பொழுது ஒரு மாமியார் பிரச்சனை அது ஒரு புறம் இருக்க, ஆனா அந்த மாதிரியான உறவுகளுடைய சிக்கல்கள் அந்த பொருளாதார கட்டுப்பாடு அவள் எவ்வளவுதான் உழைத்தாலும் எவ்வளவு படித்திருந்தாலும் சில முடிவெடுக்கும் அதிகாரமோ அல்லது இதர கட்டுப்பாடுகள் இந்த விடயங்கள் சார்ந்து அந்த குடும்பத்திலே அவளுக்கு இருப்பது சில குடும்பங்களில் இருக்குது, இல்லை என்றும் இல்லை. எவ்வளவுதான் அவள் பணம் உழைத்தாலும் கூட கல்வி கற்றவளாக இருந்தாலும் கூட அது பிறந்த வீடு புகுந்த வீட்டிலோ அல்லது சமூகம் சார்ந்தோ சில அனுமதிகள் அவளுக்கு இருப்பது இல்லை, அந்த அங்கீகாரம் சில இடங்களிலே கிடைப்பதில்லை, ஒடுக்குமுறைகள் இருப்பதை நீங்க பார்க்கவில்லையா?
0: உண்மை. ஆனா என்ன அறிவு அறியாம இருக்கவில்லை. இங்க வந்து அவங்க அறியாம வந்து நீக்கப்பட வேணும். இப்ப இப்ப உதாரணத்துக்கு அவங்க உழைச்சு தண்ட காலில் நிக்கலாம்னு சொல்லியிருக்க, என்ன மாதிரி ஒரு ஆண் வந்து ஆதிக்கத்தை செலுத்த முடியும்? அவன் ஒரு அறியாமையால இப்ப சமூகத்தில் எங்க இப்ப வெளியால நாங்கள் அதில் பிரச்சனை பெருசாக்குனா சமூகத்தில் எங்களுக்கு மதிப்பு இழந்துவோம், இல்லையா என்று சொன்னா சமூகம் அவன் அந்த பழக்கங்களுக்கே அவன் அடங்கி இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு நீங்க விவாகரத்துன்றது ஒரு விமர்சனத்துக்குரியதான் நீங்க பார்க்கப்படுது. அந்த அந்த அந்த அந்த பிள்ளைக்குரிய தேவை எதுவா இருந்திருக்கும், அதை அந்த பிள்ளைக்கு இப்படியும் ஒரு இடைஞ்சல் இருக்குன்றத சமூகம் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. முதலாவது தவற பெண் மேல தான் பாக்குறன்ற மாதிரியான நிலைமை இருக்குது இல்லையா? இல்லையா முழுக்க முழுக்க சமூகத்துல எதெல்லாம் ஒதுக்கப்படுமோ அதை எல்லாத்தையும் ஆண்கள்ல சொல்லி அதே இதன்ற மறைக்கிற மாதிரியான நிலை தான் இருக்குது. என்ன உண்மை அணுகப்படையில் நீங்க சொல்ற மாதிரி பொருளாதாரத்துல அவங்க உழைக்கிறாங்கன்றா என்னத்துக்காக ஒரு ஆண் என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்களான்? இப்ப எங்கட அங்கத்தை தாயகம் நிலைமை வித்தியாசமா பாப்பீங்க, எங்கத்தை வித்தியாசமா பாப்பீங்க? ஏன் ஒரு ஆணுக்கு அடங்கி போகணும்? தன் பொருளாதார ரீதியில அவங்க தன்னில ஸ்திரமா இருப்பாங்கண்டா?
1: ஒரு ஆணுக்கு பெண் அடங்கி போக கூடாது இந்த
0: அடக்கப்பட்ட, அதாவது வந்து ஒத்துழைச்சு வாழலாம், குடும்பத்தோட ஒற்றுவா வாழலாம், அது வேற ஆதாரமா வாழலாம், ஆதரிச்சு வாழலாம். அதை விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெண் பொருளாதாரத்துல தங்கி இல்லையன்ற நிலை இருக்கிற பொழுது ஆண் ஆதிக்கம் என்று சொல்றது எப்படி ஆண் தான் ஆதிக்கத்தை செலுத்துற? சமூகத்துக்கு வெளியால நீங்கள் வர தயாரா இல்ல, அந்த பழக்கமும் வேணும். ஆனால் இந்த எனக்கு சுதந்திரமா நான் இப்படி செய்யவும் வேணும் என்று சொல்றது வந்து எது சுதந்திரம்? சமூகம் அதாவது வந்து சமூகம் எதை பழிக்குதோ அதை நாங்கள் செய்யாம விட்டாலே அது எங்களுக்கு பாதுகாப்பா இருக்குமே தவிர அது சுதந்திரம் என்று சொல்றதுக்கு இல்லை இல்லையா? அடிப்படையில சில விஷயங்கள் வந்து காலகாலமாக சமூக பழக்கம் என்று சொல்லி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருது. அது பெண்மைக்கு எதிரான என்று சொல்ல வரையில் அப்ப எதிரான பொருளாதார ரீதியிலும் கல்வி ரீதியிலும் அறிவையும் வளர்த்து கொண்டு நிற்கிற பொழுது அவர் அடங்கி போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
1: பெண் அடங்கி போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று
0: அடக்கப்படுறார் என்று அவர் சொன்னால், ஆண் ஆதிக்கம் என்று சொன்னால் அடங்கி போகணும் என்ற அவசியம் இல்லை என்று சொல்றேன். ஏன் அடங்கி போறோம் பார்த்து வருது என்று சொன்னால், இப்ப ஆண் தானே வேண்ட விட்ட ஒரு பொருளாதாரமான ஆதாரமா இருப்பார் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்க உதவி செய்யணுமே தவிர இந்த சுதந்திரம் என்று சொல்லி பொருளாதாரத்துக்கு அவதூறு செய்யற விதமா நடந்து கொள்ளையில அது இல்லையா? அதைத்தான் நான் சொல்லுவேன். சுருக்கமா சொல்ல போனால் ஆற்றலை அவர்கள் வளர்த்து கொள்ள வேணும், அறிவு அவர் வளர்த்து கொள்ள வேணும், அறியாம நீக்கிக் கொள்ள வேணும். அதுக்கு இப்ப எங்கட சமூகத்துல காலங்காலமாக

0: கல்வியில என்ன போட்டுறாங்க, இப்ப திருக்குறள் இருக்குது இல்லாட்டி எங்க புறாங்கள் காரணங்கள் இருக்குண்டா, அதை படிச்சு முன்னோர் அதுல என்ன கருத்தை சொல்றாங்கன்றது ஒரு ரெண்டு ஒரு கருத்தை எடுத்து ஆராய்ச்சி பார்த்தாலே மிச்ச விஷயங்கள் உங்களுக்கு புரியும், சமூகம் எப்படி எங்களுக்கு இது தருதுன்னு சொல்லி. இப்ப இது இதே இப்ப இப்ப இப்ப இப்ப சுருக்கமா சொல்ல போனா அந்த இப்ப அன்பு புலன்கள் இந்த வேறுபாடு அறிந்தாலே உலக திறந்ததுக்கு சரி என்று சொல்லி வள்ளுவர் சொல்லுவார் குறள்ல. அப்ப அந்த அந்த அந்த புலன் வேறுபாடுன்றதே நீங்கள் புரிஞ்சு கொள்ளுற விதத்துலதான் இருக்குது. ஏனென்றால் அந்த அன்பு புலனுக்காலையே பெறுறதா நாங்கள் ஒரு அறிவா இருக்குது. அப்ப இப்ப நாங்கள் வந்து எல்லாரும் கல்வி கல்வி என்று சொல்லி இப்ப தொழில் கல்வி என்று சொல்றது வேற விஷயம். மற்றும்படி சமூக ஊடக சமூக கல்வி என்றது எல்லாம் கல்வி கூடத்துக்கால வர கல்வி என்று இல்லை. அது ஆற்று ஒரு ஒரு ஆழ்ந்த இப்ப வள்ளுவருக்கு ஒரு பட்டம் இருக்கின்ற இல்லை, அவரையுமே கலாநிதியோ இல்லாட்டி பண்டதாரியோ சொல்றதுக்கு இல்லை.
1: அதனாலதான் அவரை
0: தெய்வ புலவர் என்று சொல்கிறோம். நீங்க நீங்களே அதுக்கு வாரீங்களே என்ன அப்படி சொல்ல வேண்டாமே. அவர் அவ்வளவு ஆற்றலை அவர் வளர்த்துக் கொண்டார், அவருக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு என்று சொன்னால் ஒரு மனிதனால தன்னுடைய ஆற்றலை வளர்த்துக் கொள்ளலாம்.
1: அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதனை நீங்க சொல்ல வாரீங்க.
0: நான் சொல்றது என்னென்றால் அவர் அறிவு ஆற்றலை வளர்த்துக் கொண்டு அடக்கிறார்கள் என்று சொன்னால் அடங்காம அதுக்குரிய அடக்குமுறையை பார்த்து கொள்ள உடனே நான் அடங்கி போறேன்னு சமூகத்துக்கால சமூகத்தின் பழக்கத்துக்கு அடங்கி போறேன் இல்ல என்ற இந்த பொருளாதாரத்தால அடங்கி போறேன் இல்ல இந்த இயலாமையால. இப்ப உதாரணத்துக்கு
1: என்ன சொல்லுங்க, இப்பொழுது சில வேளைகளிலே எல்லோருக்கும் திருமண வாழ்க்கை என்பது சரியாக அமைந்து விடுவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அது பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் ஆக இருக்கும் பல காரணங்களால. ஆகவே அந்த மாதிரியான விடயங்கள் கூட குறிப்பாக நாங்கள் இப்பொழுது பெண்களை பற்றி பேசுவதனால அது அவளுடைய முன்னேற்றத்துக்கு அவளுடைய லட்சியத்துக்கு அவளுடைய கனவுகளுக்கு தடை கற்களாக அமைந்து விடுகின்றன இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்காக எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி அமைவது என்று இல்லை. இப்படி பல விடயங்கள் நடக்கும். சரியான திருமண வாழ்க்கை என்கிற பொழுது அங்கே சில கட்டுப்பாடுகள் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற மாதிரி அது அவளுக்கான ஒரு உளவியல் அழுத்தத்தை ஒரு தாக்கத்தை கணவனுடனான கருத்து வேறுபாடோ அல்லது அங்குள்ள உறவினர்களுடனான கருத்து வேறுபாடோ அல்லது ஏதோ ஒரு பொருளாதார கட்டுப்பாடுகளோ ஏதோ ஒன்று இருந்து கொண்டிருக்கலாம் அங்கே உள்ளவர்களால்
0: இல்லையா? ஆனா வாழ்க்கையில தடங்கல்கள் இருக்கின்றதை ஏற்றுக்கொள்றேன், தடைகள் இருக்கின்றதை ஏற்றுக்கொள்றேன். ஆனா அந்த தடையிலிருந்த அந்த உண்மை நிலைய நீங்கள் விளங்கி கொள்ள வேணும் இல்லையா? உண்மையா நிலைய விளங்கி கொள்ளணும் வந்தா இப்ப உதாரணத்துக்கு நாம் அந்த கடுமையா போகல நான் என்னத்தை சொல்றேன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப டாக்டர் மாறிந்த அறிவுரையின்படி ஒரு திருமணம் நடந்த ஒரு ரெண்டு பேர் திருமணம் செய்யறாங்க முடிவெடுத்தா குழந்தை பெறத பிற்போடாமட்டு சொல்லினோம். அதுக்கு அவருக்கு விஞ்ஞான விளக்கம் வந்து அது இல்லை என்று சொல்லி விஞ்ஞான விளக்கமா தாங்கள் சொல்லல தங்கட அறிவியல சொல்றோம். முதலாவது குழந்தை பெறத நீங்க தயார் செய்து பின்போடாதீங்க, இதே நீங்க எங்க சமூக பழக்க வளத்துல பாத்தீங்கன்னா இப்ப திருமணம் செய்த ஒரு சோடிக்கு குழந்தை பிறக்க இல்லையென்று சொன்னா ரெண்டு மூன்று வருஷத்தால சமூகம் என்ன கேட்க தொடங்கும், அந்தரம் இருக்குது இல்லையா?
1: அப்ப அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட தேவை கருதியோ தனிப்பட்ட விருப்பு ஆனால் சமூகம் சில விடயங்களை விட்டு வைக்காது.
0: சமூகத்துக்கு விரல் காட்டுங்க, நான் அதை சொல்ல நான் சொல்றது என்னன்னு சொன்னால்
1: இப்ப எனக்கு உங்களுக்கும் பட்டிமன்றமாக மாற
0: போன்றது அதுவும் சொல்றேன்டா. இப்ப அவர் ரெண்டு பேரும் நீங்க சொன்ன கருத்தின்படி ஒத்து போறோம், அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க ஒரு ஆள் வந்து அதுல தவறான முடிவு எடுக்குமா இருந்தால் அதுபோல சமூகம் அதை பாதிக்க செய்வேன் சொல்ல வரோம்.
1: மிக்க நன்றி அண்ணா மக்களே. மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் பேசுவோம். மிக்க நன்றி. நேரம் இப்பொழுது 12:30. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரோடு பேசலாம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: Everything okay? No problem, Dijanam.
4: Bar glamu closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
4: Chellam illa da, Selvam.
3: சரி சரி,
1: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
7: நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com
8: KM Business Solutions. Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஒரு அரங்கம் நிகழ்ச்சியோடு. சிறப்பிக்க காத்திருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொறுமைக்கு நன்றி. நல்லது ஒரு தலைப்பு, நல்ல விடயங்களை அதே நேரம் உங்களுக்கு உண்டான ஆதங்கங்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
9: வணக்கம். நான் புருஷோத்தம்
1: கேட்கிறேன்.
9: வணக்கம். நான் வந்து பெண்கள் வந்து இப்ப எல்லா துறையிலையும் தங்களோட முயற்சியாலதான் முன்னேறி போறார்கள். இப்ப இப்ப அவர்கள் வந்து வேலைகள் செய்தும் எல்லா துறைகளிலையும் அவர்கள் இந்த கடின முயற்சியாலதான் முன்னேறிக்கு வந்து போறார்கள். இப்ப நான் பேர் விளக்கத்துல மரியாதை விஜயத்துல நான் பார்த்துருக்கிறேன். பெண்கள் எவ்வளவோ எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் எல்லாம் உண்டாக்கி பெரிய பெரிய தங்கட முயற்சியாலாம் முன்னேறி வளர்ந்து கொண்டு போறார்கள். அப்ப உண்மையில நான் சிலங்களை அவையில பார்த்து யோசிப்பேன். உண்மையில நாங்கள் தன்னம்பிக்கை வீடியோ அந்த இது வெளிநாடுகள் பார்க்கறதுல இதே எங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும் என்று சொல்லி விஷ நேரங்கள் எங்களுக்கு எல்லாம் கலை
1: கேட்க. அவர்கள் எல்லா பெண்களும் தன்னால முன்னேறி கொண்டு போகின்றார்கள் என்று இல்லை, பின்னடைவுகளும் இருக்கின்றன பெண்களுக்கு. அதற்குண்டான தடைகள் என்னவாக இருக்கும், குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்து எப்படி நினைக்கிறீங்க?
9: என்ன எங்கட வீட்டுல கூட அம்மா அடிக்கடி சொல்லுவா, நீங்க இந்த திருமணம் செய்த அப்ப எல்லா பெண்களுக்கும் வாழ்க்கையா இரண்டாவது அந்த கண்டன்ஸ் இந்த கதையை கொண்டாரு. இப்ப தங்கச்சி அக்காக்களை கூட நாங்க பேசுறதில்ல, ஒன்றும் செய்யறது இல்லை. அம்மா அடிக்கடி சொல்ற பார்த்தீங்கன்னா எங்களோட இது கேட்க மட்டும்தான் பொம்பளை பிள்ளைகள் அந்த வாழ்க்கை சிரிக்கும் மகள் தான். ஆனா திருமணம் உண்டு வந்தால் அவை இந்த வாழ்க்கை எப்படி என்று தெரியாது.
1: அதற்காக எல்லோருடைய வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கின்றார்கள், அந்த மாதிரியும் இருக்கு.
9: சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு வந்து அம்மாவோட இருக்கதான் அந்த பெண் வந்து சுதந்திரமா எந்த துறையும் செய்யலாம், சுதந்திரமா சாப்பிடலாம், எல்லாம் அங்கே அம்மா அப்பா பார்த்துக் கொள்வார்கள். அந்த பெண்ணோட திருமணம் ஒன்று ஒன்று பிறகுள்ளே அவள் என்னதான் பெரிய சாதித்தா கூட அங்கே ஒன்று கணவன்டைய அனுமதி கேட்கணும், இல்ல கணவன்டைய அம்மாண்டே அவைய அனுமதி கேட்கணும். சிலங்களில் அவன் படித்த படிப்பு இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எல்லாம் இவ்வளவு பேர் எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு போட்டு வந்து இங்க வந்து அந்த வேலை செய்யறதுக்கு எல்லாருக்கும் அந்த அனுமதி எல்லா கணவன்மாரும் கொடுத்ததும் இருக்கா கொடுத்துருக்க
1: மாட்டேன்.
9: அவரை படிச்ச படிப்புக்கும் அவங்க பாக்குற வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது.
1: படித்த படிப்புக்கு நம்மளுக்கு போற இடம் எல்லாம் அந்த துறை சார்ந்து பணிகள் கிடைக்கும் என்று இல்லை. ஏதோ வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்றதுக்காக இதர பணிகளையும் வெவ்வேறு துறைகளிலையும் செய்பவர்களை பார்க்கின்றீர்கள் தானே?
9: இப்ப என்ன துறையிலே அவர்களுக்கு விருப்பம் இருக்க இடம் கண்டு அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும். இப்ப இந்த நண்பர்களால் வந்து கூடுதலா வந்து மற்றவை இந்த மூணு குழுவல்ல வந்து அந்த விருப்ப வாக்குகள் போடுவர எல்லாத்துக்கும். அப்ப நான் அப்ப ஒருக்கா சொன்னார் தந்தை அவங்க எழுதுவான்னு சொல்லி சொன்னார். அப்ப நான் சொன்னேன் அவங்க ஊக்கம் கொடுக்கலையு சொல்லி சொன்னோன்னா இல்ல இதை விட நல்ல அப்ப அப்ப இவர் அதுக்கு தடுத்து வச்சிருக்க அவர் நல்ல கவிதை எழுதுவோம் நல்ல கதைகள் எழுதுவோம் நல்லா இருந்துவார். இப்ப அதுக்கு பிறகு ஆள் வந்து அவங்க ஊக்கம் கொடுத்து இப்ப அவரை கூட்டிக் கொண்டு வந்து எனக்கு நன்றி சொன்னது உங்களால விருப்பம் எனக்கு இப்படி அனுமதி தந்திருக்கிறாரு. அப்ப அப்ப என்ன சொன்னா இப்ப சில ஆக்கள் வந்து ஆண்கள் வந்து என்னென்ன யோசிக்கிறாங்க பெண்கள் வழியால வந்தா மற்றவர் தங்களை தப்பா நினைத்தார்கள். மற்றவ கருத்து போடுவிடும். ஆனா அது பெண் வந்து முயற்சி தான் செய்யுது தந்த வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போறதுக்கு. அப்ப அப்ப அந்த அடுத்த நிலைக்கு போறதுக்கு தான் முயற்சி செய்யுது. அப்ப நான் அவருக்கு சொன்னேன் ஏனால் கதைக்குள்ள கதைச்சு கொண்டா இருக்க போயிடும் நீங்க சாப்பிடலன்னா உனக்கு சாப்பாடு செய்ய போற இல்ல. அப்ப நாங்க உங்களோட முயற்சிய நீங்க நாகரிகமா தான் செய்யறீங்கன்னு சொல்லி அவர் இப்போ நல்லபடியா செய்து வந்திருக்கு.
1: அந்த வார்த்தை தான் முக்கியமானது. ஆமா
9: மற்றது இப்போ நான் சொன்ன பிறகு சொன்னாலும் அவ என்னோட கதைச்சதே இல்லை. இவர் வீட்டவே தொலைபேசி எடுத்து கொடுத்து ஒரு நாளுக்கு என்ன கூப்பிட்டு எல்லாம் கதைச்சு சொன்ன உங்களால எனக்கு எந்த எனக்கு சுதந்திர வாழ்க்கை தந்திருக்கிறாரு. அப்ப நான் இவருக்கு பேசினேன் ஏன் நீ அப்படி செய்யற நீ மற்றவருக்கு ஆண்டி திருமணம் செய்ய சொல்லுவேன் நாங்க மகாராணிமா வச்சு போவோம் ஆசையில நிறைவேற்றி நாங்க இப்ப வந்துரு கொஞ்ச நாளே விளாத்தையும் பூட்டி வச்சுக்கிற அப்ப பிள்ளையாண்டு மற்றவைக்காண்டி நீ வாழாத நீ உனக்கு ஆண்டுவாள் அவர் என்ன திறமையாண்டி நாங்க ஆண்டுதான் சொல்லி நான் சொல்றேன். நாங்க பொதுவாக இந்த வானொலிய கதைக்கும் அதை சொல்றேன் வீட்டே நான் தங்கச்சியாக்களுக்கு எல்லாம் சொல்றது நீங்களும் உங்களுக்கே பிடிச்சதோ உங்களோட அதே நான் பௌடிக்கு கூட சொல்லுவேன் பௌடியா சொல்லுவேன் ரெண்டு கேட்டெல்லாம் திறந்திருக்கு நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை கூட நீங்கள் ஓடி அமைச்சு கொள்ளும் கொண்டு பௌடியா சொல்றேன் அவையே இந்த அவர்களுக்கு என்ன தேவை என்று அவை தான் நான் கண்டு கொண்டு நாங்கள் ஊக்கம் கொடுக்கணும். இப்ப எங்காலையெல்லாம் வந்து இப்ப நாங்கள் இப்ப எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வீட்டு இருக்கிறவர் இங்க எப்படி நீங்க என்னமா என்ன பெண்களுக்கு உடல் ரீதியாக சரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி கோவங்கள் பெரும் மாற்றங்கள் அதுகளுக்கு எல்லாருக்கும் நாங்க அன்பார்த்தல் கொடுக்கணும். அதெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய கடமை எழுங்கடை.
1: நிச்சயமாக அந்த ஆதரவு என்பது வேண்டும். நிச்சயமாக பெண்ணங்கையோ ஒரு உயரத்துக்கு செல்றதுக்கு உங்க எல்லாருடைய ஆதரவும் வேண்டும் தான் இல்லை என்று இல்லை
9: எல்லாத்தையும் ஆதரவும் வேண்டும். நாங்க உலகத்துக்கு ஊக்கம் கொடுக்க கொடுக்கறது
1: வணக்கம். ஆமாம் திறமைகள் தட்டி கொடுக்கப்பட வேண்டும். அது ஒவ்வொரு அது தங்கச்சிக்கோ அக்காக்கோ மனைவிக்கோ என்று பார்க்காம எல்லாருக்குமே பெண்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி அல்லது திறமைகள் முடக்கப்படும் இல்லையா? அது அவர்களுக்குள்ளே இருந்த அழுத்தங்களை கொடுக்கணுடா நான் படித்தேன் எதுவும் செய்யாமல் இருக்கிறேனே என்று சொல்லி அந்த மாதிரி அடக்குமுறைகள் எதுவும் இல்லாமல் தட்டி கொடுத்தல் என்பது சிறப்பு அருமை. அதே நேரம் இப்பொழுது திருமணத்தின் பின்னன்று கூட கணவர் அதுக்கு அனுமதித்தாலும் கூட அங்கே இருக்கின்ற சில உறவுகளால அது கணவருடைய உறவுகள் மட்டுமல்ல மனைவி பக்கம் இருப்பவர்களும் கூட அல்லது இந்த சமூகத்தில் இதர மக்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் சிந்தனை போக்குகள் கூட ஒரு பெண்ணுக்கு தடை கற்களாக இருப்பதை எமது சமூகம் சார்ந்தும் நாங்கள் பார்க்கின்றோம். இணைந்து சிறப்பிக்கலாம். அழைத்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை நாங்கள் சில விளம்பரங்களை தொடர்ந்து சந்திப்போம்.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
10: 6700 2222. இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
11: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: அடுத்த நேரோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போன்றோம். நேரம் இப்பொழுது 12:41. அடுத்த நேர் நம்மோடு வணக்கம்.
12: வணக்கம், நான் கலியவர்தன் கேட்கிறேன்.
1: இனிய வணக்கம் கலியுகவரதன், சொல்லுங்கள், வரவேற்கின்றேன்.
12: அருமையாக எல்லாரும் கதை நாம் நான் கேட்டுக்கொண்டிருந்தான் அவைய கதை நம்ம எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இப்ப பொம்பளையல் வந்து ஒரு நாளும் அந்த கீழே குறைஞ்சதுன்னு சொல்லாது. நான் வந்து இந்த நான் கூப்பிட்ட தங்கச்சியர் 4 பேருக்கும் அவையில வச்சுதான் நான் சொல்றேன். மெத்தாக்களை பத்தி நான் தெரியாதானே வளர்ச்சி. பொம்பளையல் வந்து எனக்கு 4 தங்கச்சி இருந்து 4 தங்கச்சியும் ஒரு தங்கச்சிக்கு பேசிச்சதுன்னா மற்ற தங்கச்சியாக ஊர்ல நெடுப்பிட்டு வந்தேன். நவே செய்த மாப்பிள்ளையே கட்டி கொடுத்தேன். மற்றது வந்து நான் தான் அப்பா அம்மாச்சு. அப்ப அவையர் வந்து ஆம்பளையும் பொம்பளையும் வேலை செய்யறதா. அப்ப நாங்களும் இப்ப நான் தான் முதல் முதல் வேலை செய்யணும். அதுல வந்து இந்த தங்கச்சி மேல எல்லாரையும் கொண்டு அந்த கொம்பனில சேர்த்துனான். பெரிய படிப்பறிவு ஒன்றும் கிடையாது, சாதாரண ஒரு குடும்ப பொம்பளைதான் எங்க தங்கச்சி மாதிரி. அவையல் வந்து கனடாவில் அவையட மகன் மாதிரி ஒருத்தன் ஏர் ட்ராப்பா இருக்கான். எல்லாரும் நல்ல நல்ல இன்ஜினியர் மகள் எல்லாரும் நல்ல பதவியில் இருக்கணும். இதுக்கு காரணம் என்ற தங்கச்சியும் கஷ்டம் அப்படிங்க. அருமையான ஆட்கள் அவையல் இந்த நீ அப்படி அடி அவனுக்கு கொடுக்காத இவனுக்கு கொடுக்காத அப்படின்ட்டு அந்த கதையே கிடையாது. தங்கச்சி ஆட்கள் தான் ஆட்சி. எங்கட சகோதரங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அவையோட பிள்ளையர் முழுக்களை படிப்பிச்சு இன்றைக்கு நாங்கள் ஒரு படிக்காத ஆக்கல இருந்தாலும் உங்களோட தங்கச்சியோட பிள்ளைகளும் இன்ஜினியர் டாக்டர் அப்படிதான் இருக்குது 4 பேர் பிள்ளைகளும். மற்றது வந்து இன்றைக்கு ஒரு வேலை செய்யறேன்னு சொன்னா அந்த இப்ப இன்றைக்கு கூட அந்த வீடு வாங்குறேன்னாலும் அவையோட ஆர்வம் என்ன மாதிரி தான் அவையிடும் உழைப்பு. அவையில் வந்து அங்க ஊர்ல சரி நான் பவுனியா கிராமம் தான் எங்கட ஊர் கிராமத்துல வந்து டவுனுக்கு போறேன்றாலே 10 கிலோமீட்டர் போடுவோம். அப்படிப்பட்ட கிராமத்துல இருந்து இன்றைக்கு பொம்பளைனா அந்த ஆம்பளையிலையும் வச்சு அவை பொம்பளையும் பாருங்க. இப்ப நாங்களும் தங்கச்சி நாங்களும் ஒரே பொம்பளை வேலை செய்யறது. நாங்க வேலை விட்டு போனா நாங்கள் என்ன செய்வோம்? ஓகே நோண்டு போயிட்டு புல்லு போட்டோம் நாங்க இருப்போம். தங்கச்சியாக வீட்டை போய் சமைக்கணும், பிள்ளைகளை டியூஷனும் குட்டியும் போகணும் வரணும், கஸ்பனுக்கு பணிபுட செய்யணும், இப்படி அப்புறம் உழம்போடும். பொம்பளையர் வந்து அப்பவும் முன்னணியில இருக்கிறது பொம்பளை படிச்சோம். இங்க கனடாலவா உண்டு இருக்கு இந்த பொம்பளையில குடும்பம் புரியறது வந்து இங்கே பிள்ளைகளும் தோன்றும் பாசன் பாஸ் அந்த பாஸ்டன் தான் முக்கியம். நீ பாஸ்ட நீ கலைக்க மாட்டேன்னு சொன்னா கல்யாணம் கட்டு. கல்யாணம் கட்டினா அப்புறம் பாஸ்டன் கட்டா அடிப்போம்.
1: சற்று தெளிவின்மையாக இருக்கிறது நீங்க பேசுவது. இப்ப சொன்னது மறுபடியும் சொல்லுவீங்களா?
12: கனடா நாங்கள் வந்து வந்து சிறிலங்கால வந்த தங்கச்சியர்களை கனடால வந்த பிள்ளைகள் ஒரு கதை சொல்லுவேன். பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ பாஸ்டன் அண்ட் பாஸ்டன் பாஸ்டன் சொன்னா போனதை பற்றி நீ கதைக்காத. இப்ப உனக்கு என்ன விருப்பமோ இப்ப என்ன கல்யாணம் கட்டு. இந்தியிலிருந்து நான் புலவிட்டா நீ கதை, நீ புலவிட்டா நான் கதைப்பேன். அந்த பழைய வரலாறுலாம் கேட்கப்படாது. அந்த ஒரு கண்டிஷன் தான் அவங்க சில பேர் கல்யாணம் கட்டுறது. சில பேர் அந்த அந்த கதையை மீறி கதைக்காட்டி சூப்பு போடுறது. இதான் உண்டு. மற்றபடி இங்க கனடாவில் வளர்க்குற பொம்பளை பிள்ளையர் நூற்றுக்கு நூறு நல்ல ஆம்பளை பிள்ளையரும் அப்படின் ஒரு ரெண்டு பகுதியும் நல்ல அருமையான பிள்ளையர் திருநங்கையில தண்டி பேராதனையில படிக்கப்பட்டதாரிகளை விட கனடாவில் வளர்ந்த பிள்ளையர் எவ்வளவோ மேல் எவ்வளவோ நேர்மை. அதுவள் வந்து தாங்கள் தாங்கள் டிசைட் பண்ணது நாங்கள் இவருத்தான் கல்ய பழகுங்கள் எல்லாரோட சந்தோஷமா தெரியுங்க. அதை வந்து சொல்லங்கள் அப்படி பிள்ளைன்னா அவள் 50 கோடியோட போறாள் இவர் 50 அதான் கதை. இங்க அப்படி இல்லை. அந்த ஒரு கதையில தான் வாழ்க்கையில அங்க இருக்கு. அவ்வளவுதான்.
1: மிக்க நன்றி அண்ணா. மிக்க
12: நன்றி அம்மா. நன்றி.
1: வணக்கம்.
13: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி பர்சனல் மற்றும் கோபரேட் டாக்ஸ் ட்ரக்கிங் ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 303 மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச் ஸ்காப்ரோ 6475305 3012 6475 3012.
14: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்ளுணவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளோட டைனிங் டேபிளை கொள்ளுணவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்ளுணவு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிரம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 9053029494.
1: உரையரங்கம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். மீண்டும் அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நல்லதொரு தலைப்பு கண்டிப்பா. அதிலே ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்துக்கு துணையாகவும் தடையாகவும் இருக்கக்கூடிய காரணிகள் பற்றி பேசியிருந்தோம். பல விடயங்களை நீங்கள் சுட்டி காட்டியிருந்தீர்கள். பெண்ணுடைய முன்னேற்றத்துக்கு ஆதரவாக துணையாக இருக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய பல விடயங்களை சொன்னீங்க. அதே நேரம் தடையாக இருக்கக்கூடிய விடயங்களையும் சொல்லியிருந்தீர்கள். அதே நேரம் கலாமா அவர்கள் கூட தாயகத்தில் இலங்கையில் ஈழத்திலிருந்து அவரும் இணைந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களையும் முன்வைத்தார். இன்று இங்கிருந்தும் கூட புதிய நேயர்கள் இணைந்து கொண்டது மிக்க மிக்க மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சி. எல்லோருக்குமே நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமாம், பல காரணங்களை நீங்கள் கல்வியிலிருந்து பொருளாதார நிலை, குடும்ப ஆதரவு, சமூக நிலை, இணைய வழி அச்சுறுத்தல்கள் இருந்து பல விடயங்களை, முன்னேற்றம் கருதிய விடயங்களையும் தடைகளாக இருக்கின்ற விடயங்களை காரணிகளையும் குறித்து பேசியிருந்தீங்க. இதுக்கு நான் தொகுப்புற சொல்லவில்லை, நீங்களே எல்லாம் சொல்லிவிட்டீங்க. கண்டிப்பாக பெண்ணுடைய முன்னேற்றத்துக்கு எல்லாரும் சொன்னீங்க, அவளுடைய கையில் தான் இருக்கிறது என்று. நிச்சயமாக அது அப்படித்தான். யார் எங்களுக்கு தடைகள் விதி ாலும் அதுக்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. இருந்தாலும் கூட குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்த எத்தனையோ பழமையான பிற்போக்கான சிந்தனைகள், குடும்ப உறவுகளால் ஒரு ஆண் திருமணம் ஆனதாக சிறப்பாக அமையாத காரணங்கள், அப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன, தடைகளாகவும் இருக்கின்றன. இருந்தாலும் கூட எல்லோருமே ஆதரித்து ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக இருந்து செல்வது தான் அது. பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணினுடைய வளர்ச்சிக்கும் தான். ஆண்கள் ஆக உழைக்கும் இயந்திரம் அடிமைகள் அல்ல. நிச்சயமாக பெண் தான் மென்மையாகவும் மலராகவும் பூவாகவும் தெய்வமாகவும் பார்க்கப்படுபவள் அல்ல. ஆண்களும் அப்படித்தான். அந்த வகையிலே நாங்கள் பெண்களை குறித்து பேசியிருந்தோம். இன்னொரு தடவை இன்னொரு முறை ஆண்கள் குறித்து பேசலாம். நிச்சயமாக எல்லோரும் பெண்களுக்கும் ஆதரவாக இருங்க. கண்டிப்பாக எல்லோரும் இருக்கின்றீங்க. இருக்கிறதால தான் இன்றைக்கு மண்ணில் இருந்து விண்வரை பெண் செல்கின்றாள். அத்தனை துறைகளிலும் பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பெண் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றாள் என்பதுதான் உண்மை. அதற்காக நான் ஆண்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம் 2 மணி வரைக்கும். பெண்களுக்காக ஒரு பாடல்.

0: நீ பயமின்றி, நீ பயமின்றி துணிந்து செல்லு.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4162847000
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.
6: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
7: இப்பொழுது முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு 2 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். நேயர்களே, அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-593-0055. 2 மணியிலிருந்து 2:30 வரை சொச்சிலம்பம் இடம்பெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து உங்களுக்கு 10:00 பாடல் ஒன்று நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த மாதிரி இன்னும் உங்களுக்காக பலதரப்பட்ட பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. ஆமாம், இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நீயர், வணக்கம்.
8: வணக்கம், இது சிவபாலன்.
7: இனிய வணக்கம் சிவபாலன், உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
8: பாடலுக்கு முதல் உங்களுடைய தலைப்புக்கு நன்றி. என்னுடைய அபிப்பிராயம் சிலர் ஒரு வசனம் என்றார்,
7: முறைப்பாடா?
8: இல்ல, தாய்க்கு பின் தாரம், அவ்வளவுதான்.
7: தாய்க்கு பின் தாரம், பெண்ணினுடைய தாரத்தை மட்டும் தான் பாக்குறீங்க. மகள், மருமகள், சகோதரிகள் எல்லாரையும் நாம இணைத்து பார்க்க வேண்டும் இந்த அந்த தலைப்பின் கீழே.
8: மனைவிக்கான
7: தடைகளும் உயர்வும் மட்டுமல்ல, இனியவர்களும் இருக்கிறார்கள் ஒரு நண்பியாக, அப்படி இல்லையா?
8: இல்ல, ஏன் சொல்றதுன்னா விவாதத்துல கூட திருமணத்துக்கு பின்தான் கூட கதைச்ச போல இருந்தது.
7: கூட கதைத்தவர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம்.
8: அதனாலதான் மற்றபடி சகோதரியும் அவையெல்லாம் எல்லாம் சேர்ந்தால்.
7: நிச்சயமாக நிச்சயமாக. அவர்களை பற்றி எல்லாம் தனித்தனியா நாங்க இன்னொரு முறையிலே பேசிக் கொள்வோம். மிக்க நன்றி அண்ணா. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
8: எனக்கு பாடல் படம் சொர்க்கம், அதுல பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால், அந்த பாடல்.
7: அருமை அருமையான ஒரு பாடல், மீண்டும் பேசலாம். வணக்கம்.
8: மிக்க நன்றி. வணக்கம்.
7: ஆமாம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
1: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
2: நேரம் இப்பொழுது பின்னிரவு 1:05. அடுத்த நேரே சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி அவர்களே. வணக்கம்.
2: இனிய வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
3: நான் ராஜன் கலைக்கின்றேன்.
2: இனிய வணக்கம் ராஜன் அண்ணா, சொல்லுங்க, வரவேற்கிறேன். எப்படி?
3: ஓ, நன்றி நன்றி. அருமையான ஒரு தலைப்பா கொண்டு வந்தீங்கள், மிகவும் சந்தோஷம். ஆமா, ஆனால் அதுல நாங்கள் சமநிலையா இருக்க வேணும் என்ற விருப்பத்துக்காகத்தான் இதை வென்றேன். அதே நேரம் நீங்கள் அந்த பெண்களுக்கு ஒரு பாட்டோண்டு போட்டீங்கள், இப்ப உலகம் முன்ன போட்டுமே என்று அத பாடியவர உலகம் போற்றியும், அவரை பாடியவர உலகம் போற்றியும், உலகத்திலே ஒரு மகத்தான கலைஞர் என்று சொல்லியும் அவர் அதுக்கு தக்கபடி வாழையில என்பது என்ற ஒரு தாழ்மையான கருத்து.
2: சரி சரி.
3: அப்ப எல்லாம் பேச்சு ஏட்டு சுழக்க கரை குதவாது. ஆனபடியால் சொல்வது ஒன்று செயல் ஒன்று இருக்கப்படாது. நாங்கள் எல்லோரும் மனிதர்கள், எங்களுக்கு ஆறறிவு படைத்தினாங்கள்.
2: குறிக்கோள் சேமித்து பாடிய பாடல்.
3: அப்ப அவர் வந்து சமுதாயத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு ஆள் என்ற தாழ்மையான கருத்து. அவருடைய கலையை பற்றி எனக்கு
2: பாடல் வேண்டும்.
3: ஓமாம். அதே போல மொழி என்ன ஒன்று சொல்றேன், மொழி என்ற ஒரு படம் வந்து அதுல நடித்தவர் அந்த படத்துக்கு பிறகு குடும்பத்தோட இல்ல. எனக்கு எல்லோருமே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவியா இருக்க வேணும், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டா இருக்க வேணும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு படம் ஒன்று, ஒரு பாட்டு ஒன்று இல்ல மனதுக்கு வந்தது. எங்க வீட்டு பிள்ளையிலே, எங்க வீட்டு பிள்ளை படத்துல மலருக்கு தென்றல் பகையானால் அதுக்கு மலர்ந்திட, அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துணை சப்ஸ்டிடியூட் இருக்கு. அப்ப அதே ஒருக்கா வானலையில் உலக ஒருவருக்கு வேண்டுகிறேன்.
2: மிக்க நன்றி. உங்க வருகைக்கு
3: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-வில் 5200 Finch Avenue East, Unit 208-இல் AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444 Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: CMR Tamil FM 101.1
4: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
5: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
4: லலித், நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நன்றி.
4: வணக்கம்.

0: ஸ்டீல் செல், எலைகோ, கோல் ட்ரேடர்ஸ், 416-293-6262, எலைகோ.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: CMR Tamil FM 101.3.
4: நேரம் இப்பொழுது 1:22. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ஜோதி, நான் இங்க பவன் கேக்குறேன். வெண்கோ, எப்படி இருக்கீங்க?
4: நலமாக இருக்கிறேன் பவன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லது, நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல்?
5: எனக்கு வந்து படம் வந்து கண்ணன் வந்தான், பாட்டு வந்து பூவினும் மெல்லிய பூங்கொடி. அந்த பாட்டு
4: பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி பவன். உங்களுக்கு
5: நன்றி ஜோதி.
4: வணக்கம்.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல். டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கலவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36501 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
8: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
1: நேரம் இப்பொழுது 1:27. அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
9: என்ன
1: பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீங்க?
9: எனக்கு வந்து புதிய மன்னர்கள் படத்திலிருந்து வானில் ஏணி கட்டி பாட்டுக்கு
1: அவ்வளவு உயரத்துக்கு போக வேணும். நிச்சயமாக நிச்சயமாக வரப்போன்றது மனோவின் குரலிலே பாடல். மிக்க நன்றி உங்களுக்கு.
9: நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.

0: CanSmile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட் யூனிட் 206 மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்
1: Everything okay? No problem and did you know?
2: Bar kalamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks, eh?
2: Chillam illa, dad. Silvam.
1: Chari, chari.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
5: நேயர்கள் இணைந்திருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியோடு. அடுத்து நம்மோடு யார் இணைந்திருக்கின்றார்கள்? வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் கலியுகவர்தன், சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீங்க?
6: பாட்டு நிலவு ஒரு பெண்ணாகி
5: பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
6: நன்றி,
5: நன்றி, வணக்கம்.

0: டிவிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA Credit. இனிமை இளமை புதுமை என்றும் உங்களுடன் உங்கள் CMR தமிழ்.

101.3 FM. நேரம் இப்பொழுது 1:47. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் மிக்க நன்றி. 2 மணியிலிருந்து 2:30 வரைக்கும் சொச்சிலம்பம் போட்டியிலே உங்களை சந்திக்க போகின்றோம். நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது இந்த பாடல். டி எம் சவுந்தரராஜனோடு வாணிச்சேராம் இணைந்து பாடுகின்ற பாடல்.

0: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000. 416-284-7000.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
8: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் groceries.ca. 905-417-6069.
9: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
10: நேரம் இப்பொழுது 2:01. இப்பொழுது முதல் 2:30 வரைக்கும் சொற்சிலம்பம் போட்டியோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். வளமை போல இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 4-16-593-0055. நீங்கள் இணைகின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் ஒரு எழுத்தினை வழங்க இருக்கின்றோம். அந்த எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஒரு இடத்தின் பெயர், மற்றது ஒரு பொருளின் பெயர் சொல்ல வேண்டும். திரைப்பட பெயர், திரைப்பட பாடல், ஆண் பெயர், பெண் பெயர், இத்தனையும் சொல்கின்ற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியாக அமையப்போகின்றது. இணைந்திருக்கின்ற நேரே நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
11: வணக்கம்.
10: இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
11: வணக்கம்.
10: இனிய வணக்கம் புவி, எப்படி இருக்கிறீர்கள்?
11: நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
10: இப்ப வருது அந்த ராகம். நானும் நலமாக இருக்கிறேன். மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கு. ஆமா ஆமா, எப்படி போச்சுது இன்றைய நாள் உங்களுக்கு?
11: இன்றைய
10: நாள் என்ன, நேற்றைய நாள் எப்படி போச்சுது?
11: நல்லதாகவே நடந்தது.
10: நன்றாகவே நடந்தது. ஆமா ஆமா, சிறப்பு. கீதா சார் பேசுற மாதிரி பேசுறீங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. சிறப்பு சிறப்பு. இப்பொழுது உங்களுக்கு நாங்க கொடுக்கின்ற எழுத்து பானா. ப என்ற குறில் பானா. பானா பன்னீர்
11: வருவது. பந்தயம். பயணம். பயணம்.
10: ஆமாம்.
11: பரமன்.
10: ஆமாம். மிக்க நன்றி உங்களுக்கு புவி.
11: நன்றி.
10: வணக்கம். நேர்களே, நீங்களும் இணைந்து கொள்ளலாம் 2:30 வரைக்கும்.

கங்கை நதி உலகினில் துள்ளும் விதத்தேன் தான், அள்ளும் கரம் நான் தான், மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே.

0: ஒலித்த அந்த பாடலை ஜெயச்சந்திரன் பாடியிருந்தார். இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நன்றி. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். குட்டி தூக்கம் போடக்கூடாது இதுல வந்து. வணக்கம் சிவபாலன்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி குட்டி தூக்கம்
1: போட்டீங்கன்னா
0: சிரித்து கொண்டு குட்டி தூக்கம் போட்டு சமாளிச்சாச்சு. மிக்க நன்றி இந்த நேரமும் எல்லாரும் பொறுமையோடு காத்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்கு. உங்களுக்கு நாங்க கொடுக்கின்ற எழுத்து காவண்ணா. காண்டனடில்
1: காவண்ணா.
0: காவண்ணா. ஆமா. அந்த இடம் சொல்லுவீங்களா?
1: ஓ, காவேரி.
0: ஆஹா. பொருள்?
1: பொருள் காந்தம்.
0: திரைப்படம்?
1: படம் காவல்காரன்.
0: திரைப்பட பாடல்?
1: பாடல் காசிதான் கனவுள்ள.
0: உண்மையாவோ
1: இல்ல? அது கவியரசத்தங்கும்.
0: சரி சரி, ஒவ்வொருவரை பொறுத்தது என்ன. சரி, ஆண் பெயர் சொல்லுங்க.
1: ஆண் பெயர் காந்தன்.
0: பெண் பெயர்?
1: காந்திமதி.
0: மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி.
0: வணக்கம். நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம் நேயர்களே. 2:30 வரைக்கும் கேட்டுக்கொண்டிருப்பது சொச்சிலம்பம்.

0: அடுத்த அந்த பாடலை எஸ்பிபி அவர்களோடு வாணிஜெயராம் இணைந்து பாடியிருக்கின்றார். சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நன்றி. 2:30 to 10 பாடல் ஒன்று நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கலாம். அதுவரைக்கும் நீங்கள் சொற்சிலம்பத்திலே இணைந்து கொள்ள முடியும்.
1: Listen to us around the universe. www.cmr.fm.

0: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: நேரம் இப்பொழுது பின்னிரவு 2:18. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: பின்னிரவு அதிகாலை வணக்கம். ஜோதி ஜெயக்குமார், எஸ் டி குமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன் எஸ் டி குமார். மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
2: நன்றி நன்றி. சொல்லுங்க.
1: ஆமா, உங்களுக்கு நான் கொடுக்கின்ற எழுத்து வானா என்ற குறில் எழுத்து சொல்லுங்க. அதுல
2: வானாண்டா எங்களோட ஒரு வடையடைப்பு.
1: எப்படி
2: இல்ல வாடான்னு சொன்னீங்க, வடலி இடைப்புன்னு சொல்றேன்.
1: இடத்தின் பெயர். அடுத்த
2: வடலி இடைப்பு தெரியுமா?
1: இருக்குது.
2: கேள்வி பட்டுறீங்களா? வடலி இடைப்பு,
1: வடலி அடைப்பு கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்க இருக்குது?
2: பண்டத்தரப்புக்கும் சித்தங்கனிக்கும் இடையில வடையப்ப ஒன்றியமும் இருக்குங்க கனடாவில்.
1: வடலி அடைப்பு, அப்படியா?
2: ஆமா, அதான் எங்கட ஊர் வடலி அடைப்பு.
1: சரி சரி.
2: பொருள் வந்து வடகம். அடுத்தது வந்து இடம், படம், பாடல். வந்தேந்த பால்காரன் அந்த பாடல்.
1: ஆமாம். ஆண் பெயர்?
2: ஆண் பெயர் வந்து வசந்தன், வசந்தி.
1: மிக்க நன்றி எஸ் டி குமார், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி ஜோதி ஜெயக்குமார், நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி, நான் மதன் கிடைக்கின்றேன். உங்களுக்கு அதிகாலை வணக்கங்கள் காட்டும்.
1: இனிய வணக்கம் மதன், உங்களுக்கும் இனிய வணக்கம். உங்களுக்கு நாங்க கொடுக்கின்ற எழுத்து பாவன்னா. பா என்ற நெடில்.
3: பாவன்னாவா?
1: ஆமாம். இடம் சொல்லுங்க.
3: பாணாந்துறை.
1: ஆமாம். ஆமாம். பொருள்?
3: மற்றது பொருள் பாக்கு.
1: திரைப்படம்?
3: திரைப்படம் பாகப்பிரிவினை.
1: பாடல்?
3: பாடல் பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு ஒரு தலைவன், பல பாட்டுக்கு பாட்டெடுத்து பாடுவதை கேட்டாய் அந்த பாட்டு.
1: ஆமாம். ஆமாம்.
3: மற்றது பாவனாவில பாவலன் ஆண் பெயர், பெண் பெயர் பார்வதி. அவ்வளவுதான் நிகழ்ச்சி.
1: ஆமாம், மிக்க நன்றி உங்களுக்கு.

0: ஆதாரமாக இருக்கிறேன். மிக்க நன்றி உங்க வருகைக்கு. உங்களுக்கு நான் கொடுக்கின்ற எழுத்து ஆவண்ணா.
1: ஆவரங்கால்
0: பொருள்
1: ஆவண்ணாவில் ஆவாரம் பூ இருக்குல்ல, அது பொருளா சொல்லுவோம்.
0: சொல்லுவோம். ஆமா, திரைப்படம்
1: இடம் பொருளும் ஆவாரம் பூ தான்.
0: திரைப்படம் ஆவாரம் பூவு. ஆமாம் ஆமாம். பாடல்
1: பாட்டும் ஆவாரம் பூ. ஆறு நாள்
0: என்ன ஆவாரம் பூ எங்கேயோ கண்டுட்டீங்க போல இருக்குது. அடுத்தது பெண் பெயர், ஆண் பெயர்.
1: ஆண் பெயர் வந்து ஆனந்தன், ஆனந்தி.
0: ஆனந்தன், ஆனந்தி. மிக்க நன்றி உங்களுக்கு. வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, நான் சிவன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன் சிவன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி.
0: நீங்க எல்லாரும் இப்படி வந்தா தான் நான் நித்திரை இல்லாம
2: இல்ல இல்ல எனக்கு வேலையால
0: போயிடும். நித்திரையா போயிடுவாங்க.
2: இல்ல வர கிடைக்கிற வேலையால.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. அதோடய வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நான் கொடுக்கின்ற எழுத்து ஈனா. இ என்ற குறில்
2: இலங்கை. இடியப்பம்.
0: படம் திரைப்படம்
2: இதே இதே கனி.
0: பாடல்
2: இன்பமே உந்தன் பேர் பெண்ணையோ.
0: ஆண் பேர்
2: இதயன்.
0: பெண் பேர்
2: இனியா.
0: மிக்க நன்றி.
2: நன்றி
0: நன்றி. வணக்கம். சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நன்றி. பாடலை தொடர்ந்து உங்களை பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியிலே சந்திக்கப் போகின்றோம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
7: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சி.
8: இந்த பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற இந்த மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
9: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி,
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800. 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
12: நேரம் இப்பொழுது 2:31. மீண்டும் மற்றமோர் 10:00 பாடல் ஒன்று நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேயர்களே, தொடர்ந்து இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மறுபடியும் தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம், 416-593-0055. 1 to 10 வரையான இலக்கங்கள் இருக்கின்றன. இந்த இலக்கங்களில் ஒன்றினை நீங்கள் தெரிவு செய்ய போறீங்க. தெரிவு செய்து கொண்டு அதற்கு ஒரு பாடலை நீங்கள் வழங்க வேண்டும். இந்த 10 பாடல்களுள் உங்களுக்கு எந்த பாடல்கள் பிடித்திருக்கின்றன என்பதனை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். அந்த வாக்குகளின் அடிப்படையிலே நாங்கள் பாடல்களை வரிசைப்படுத்துவோம். அதுதான் இந்த நிகழ்ச்சி. இப்பொழுது சிறப்பிக்க காத்திருக்கின்ற நேயர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். முதலாவது நேயரங்களோடு வணக்கம்.
13: வணக்கம்
12: வணக்கம் வணக்கம். மறுபடியும் அழைப்பினை ஏற்படுத்துங்க புவி. வணக்கம். அடுத்த நேயர்
13: வணக்கம். சிவபாலன்.
12: இனிய வணக்கம் சிவபாலன், சொல்லுங்க எந்த இலக்கம்?
13: இலக்கம் 3.
12: ஆமாம்.
13: படம் பிள்ளையோ பிள்ளை.
12: பிள்ளையோ பிள்ளையா? மூன்று தமிழ் தோன்றியது முன்னிடம், அழகான ஒரு பாடல். இப்பொழுது எங்களோடு அடுத்த நேயர் இணைகின்றார். வணக்கம்.
14: வணக்கம் ஜெயஜெயனா புவி.
12: இனிய வணக்கம் புவி. எந்த இலக்கம்?
14: இலக்கம் 3.
12: 3 சென்று விட்டது.
14: அப்போ 1.
12: 1.
14: முதலாம் இலக்கத்துல சத்தம் இல்லாத தனிமை வேண்டும், யுத்தம் இல்லாத உலகம் வேண்டும்.
12: ஓ, சத்தம் இல்லாத தனிமையில தான் நிக்கிறீங்க தானே எங்கேயோ வேலையில? வானொலி தொந்தரவா இருக்கா உங்களுக்கு?
14: இல்ல, தொந்தரவு இல்ல, வானொலி கேட்டுக்கொண்டு
12: காட்டுலதான் போயிருக்கணும்.
14: காட்டுலயும் சத்தம் வரும் உங்களுக்கு தெரியாது.
12: அசைஞ்சு மிருகங்கள் பறவை சத்தம் போடும்
14: பாத்தீங்களா? டீச்சரே விட்டுறீங்க.
12: சத்தம் இல்லாத தனிமை வேண்டுமா? தனிமை கேட்டேன் அந்த
14: தனிமை
12: கேட்டேனா?
14: ஆமாம், செங்குத்தம் இல்லாத உணவு கேட்டேன்.
12: ஆமாம் ஆமாம். சரி, மிக்க நன்றி உங்களுக்கு.
14: நன்றி,
12: வணக்கம். அடுத்த நேரை நாங்கள் எப்பொழுது சந்திக்கின்றோம்? வணக்கம்.
15: வணக்கம்.
12: இனிய வணக்கம். யார் பேசுறீங்க?
15: காந்தன் பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
12: நலமாக இருக்கிறேன் காந்தன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
15: இருக்கிறோம், சோமா இருக்கிறோம்.
12: ஆஹா, சென்ற வாரம் காணவில்லை என்று நினைக்கின்றேன்.
15: சுமதியின் சுந்தரியில பொட்டு வைத்த முகமோ.
12: பொட்டு வைத்த முகமோ. மிக்க நன்றி உங்களுக்கு.
15: நன்றி,
12: வணக்கம் காந்தன். மீண்டும் சந்திப்போம். சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரை சந்திப்போம்.
7: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
12: நேயர்கள் இணைந்திருப்பது பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியோடு. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
16: வணக்கம் ஜோதி, நான் செல்வி.
12: இன்னிய வணக்கம் செல்வி, எப்படி இருக்கிறீங்க?
16: நான் நல்லமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
12: நல்லமாக இருக்கு. எப்படி போகுது உங்களுடைய நடன பயிற்சி?
16: எனக்கு வந்து
12: ஆயத்தமாகறீங்களா?
16: ஆமா.
12: சிறப்பு சிறப்பு. எத்தனை பெண்கள் அந்த நடனம் வழங்க போறீங்க?
16: ஒரு கார பழகினா ஒரு ஒரே குடுக்கறது.
12: ஆஹா,
16: மதர்ஸ் டே இந்த ஃபாதர்ஸ் டேக்கு அப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு மாதம் ஒரு நாளைக்கு வேற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு கொடுப்போம்.
12: சிறப்பு சிறப்பு. வாழ்த்து சொல்லுங்க.
16: எனக்கு வந்து வசீகரா படத்துல இருந்து
12: இலக்கம் சொல்லுவீங்களா?
16: மூன்றாவது
12: சென்று விட்டது.
16: நாலு
12: இருக்கின்றது.
16: இதுல வந்து வசீகரா படத்துல இருந்து நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது,
12: கண்கள் ஒரு நொடி பாருன்றது,
16: அந்த படம்.
12: மிக்க நன்றி, மிக்க நன்றி செல்வி உங்களுக்கு. நன்றி, வணக்கம். நெஞ்சம் ஒரு முறை பாருன்றது. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
17: வணக்கம், நான் கலியுகவரதன் கேட்கிறேன்.
12: இனிய வணக்கம் கலியுகவரதன், சொல்லுங்கள் எந்த இலக்கம் வேண்டும்?
17: என்ன இலக்கம் இருக்கிறது தெரியல எனக்கு.
12: சென்றுவிட்ட இலக்கங்கள் 1, 3, 4, 5. அதுல என்ன பாடல்?
17: படம் வசந்த மாளிகை. பாட்டு மயக்கம் என்ன உன் மௌனம் என்ன?
12: மயக்கம் என்ன உன் மௌனம் என்ன? மணி மாளிகை தான் கண்ணி.
17: போம்தாங்க.
12: மிக்க நன்றி உங்களுக்கு.
17: பாட்டுக்கு நன்றி.
12: நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம். வணக்கம்.
18: வணக்கம், நான் பிரம்ப்டன்லேருந்து சிவா அழைக்கிறேன்.
12: இனிய வணக்கம் சிவா, எப்படி இருக்கிறீங்க?
18: நல்ல சுகமா இருக்கின்றோம், நீங்கள் எப்படி?
12: நல்ல சுகமா இருக்கிறேன், மிக்க நன்றி உங்களுக்கு. எந்த இலக்கம் வேண்டும்?
18: இரண்டாவது இலக்கம் இருக்கின்றது நினைக்கிறேன், இரண்டாவது.
12: ஆமாம் ஆமாம்.
18: எனக்கு இந்த படம் என்னன்றது, கொஞ்சி கொஞ்சி அலைகள் மோத சோலை மலர்கள் ஆடவோ, அந்த அப்படி வருது அந்த பாட்டு. கொஞ்சி கொஞ்சி அலைகள் மோத,
12: கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓடவா மோதவா?
18: அலைகளோட, ஓ அலைகளோட சோலை தென்றல் மலர்கள் ஆட அண்டு அப்படின்னு.
12: மிக்க நன்றி உங்களுக்கு.
18: ஓகே, நன்றி ஜோதி.
12: நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
19: வணக்கம் காந்தி.
12: இனிய வணக்கம் காந்தி. உங்களுக்கு 7, 8, 9, 10.
19: எனக்கு 9 நம்பர்.
12: ஆமாம்.
19: காதல் விழுந்தன் படத்தில் இருந்து தோழியா என் காதலியா சென்றடி
12: எதிரியான்னு கேட்கல. தோழியான் என் காதலியார், மிக்க நன்றி.
19: நன்றி, வணக்கம்.
12: அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போன்றோம். வணக்கம்.
20: வணக்கம் ஜோதி, எஸ் டி குமார்.
12: இனிய வணக்கம் எஸ் டி குமார். எல்லாரும் ஒவ்வொரு ராகத்தில தான் நிக்கிறீங்க. சொல்லுங்க. 7, 8, 10 மூன்று இலக்கங்கள்.
20: 7வது நம்பர்.
12: ஆமா, என்ன பாடல்?
20: நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு, அந்த பாடல்.
12: நடப்பது நலமாக, நான் இருந்தால் உன்னோடு.
20: ஆமாம்.
12: மிக்க நன்றி உங்களுக்கு.
20: நன்றி ஜோதி, நன்றி, வணக்கம்.
12: நன்றி, வணக்கம். ஆம் நேயர்களே, எனும் இரண்டு நேயர்களுடைய வருகையை எதிர்பார்க்கின்றோம். 8 மற்றும் 10 இரண்டு இலக்கங்கள் இருக்கின்றன.
21: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
12: நேரம் இப்பொழுது 2:40. தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
22: வணக்கம் ஜோதி, பபி கதைக்கிறேன்.
12: இனிய வணக்கம் பபி, எப்படி இருக்கிறீங்க?
22: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
12: நலமாக இருக்கிறேன்.
22: எனக்கு நம்பர் 8. அது கெனா கண்டே நதி கெனக்கு, அந்த பாட்டு.
12: என்ன பாடு?
22: கெனா கண்டே நதி கெனா கண்டே பாட்டி தான் கனவுல.
12: கெனா கண்டே நடி தோழி
22: விழி
12: முதல் என்ன அடி முதல் முழுவதும் கவிதைகள் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பாடல் இல்லையா?
22: நல்ல பாட்டு
12: அது.
22: பாலகிருஷ்ணன் ஆக்குமே.
12: கெனா கண்டே நடி தோழி. மிக்க நன்றி உங்களுக்கு.
22: நன்றி,
12: வணக்கம். மற்றும் ஒரு நேரை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இணைந்து சிறப்பீங்க. பல நேயர்கள் வந்து விடுவீங்க, இருந்தாலும் வந்தால் நீங்க அடுத்த வாக்களிப்புக்காக இணைந்து கொள்ளலாம். 10வது இலக்கம் எஞ்சி இருக்கின்றது.
23: ஐயோ, இந்த புளோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்த அச்சத்தம் இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு.
24: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குத்தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
21: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சொலிட்வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ், 595 பிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்கார்ப்ரோ. 416-609-3386. Expert guidance, bulk orders, free quotes, BC Flooring Plus.
12: தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
25: வணக்கம் ஜோதி அவர்களே, ராஜன் காய்கின்றேன்.
12: இனிய வணக்கம் ராஜன் அண்ணா, சொல்லுங்க என்ன பாடல்?
25: ஓ, எனக்கு அந்த பழைய பாண்டியா படத்துல இருந்து அக்கி காய் காய் காய் ஆலங்காய் மன்னிதழு.
12: ஆமாம், ஆமாம். எத்தனையோ காய்கள் அதுல வரப்போகின்றன. மிக்க நன்றி உங்களுக்கு.
25: நன்றி,
12: வணக்கம். அத்திக்காய். இவ்வளவு நேரமும் இணைந்து பாடல்களை வழங்கிய உங்கள் அனைவருக்குமே நன்றி. பாடல்களை கொடுத்தா மட்டும் போதாது, வாக்களித்து சிறப்பிக்க வேண்டும். வாக்களிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் அதே இலக்கம் தான், எந்த மாற்றமுமே இல்லை. இருந்தாலும் மறுபடி தருகின்றேன், 416-593-0055.
21: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். அப்படின்ற
12: பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அழகான 10 பாடல்களை தந்திருக்கிறீங்க. இணைந்து சிறப்பியங்கள் தொடர்ந்தும் வாக்களிக்கலாம். முதலாவது பாடல் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் என்ற பாடல், இரண்டாவது கொஞ்சி கொஞ்சி அலைகளோட, மூன்றாவது மூன்று தமிழ் தோன்றியது முன்னிடமோ, நான்காவது பாடல் நெஞ்சம் ஒரு முறை பாருன்றது கேளுன்றது கண்கள் ஒரு நொடி பாருன்றது என்ற பாடல், அடுத்து ஐந்தாவது பொட்டு வைத்த முகமோ சுமதியன் சுந்தரி திரைப்பட பாடல், அடுத்து ஆறாவது மயக்கம் என்ன உன் மௌனம் என்ன என்ற பாடல், அடுத்து அது ஆறாவது பாடல், ஏழாவது பாடல் நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு, அடுத்து எட்டாவது கனா கண்டே நடிகை தோழி என்ற பாடல், ஒன்பதாவது தோழியா நீ என் காதலியா என்ற பாடல், பத்தாவது பாடல் அத்தி காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவி என்ற பாடல். பார்க்கலாம் இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கின்றன.
21: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
12: தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம். சிறப்பிக்க காத்திருக்கின்ற நேயர்களுக்கு மிக்க நன்றி. வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
0: இனிய
12: வணக்கம் மதன்,
0: சொல்லுங்கள். எல்லாமே நல்ல பாட்டு. எனக்கு பிடிச்சது 4, 7 மற்றது 5.
12: மிக்க நன்றி மதன்.
0: நன்றி
12: நன்றி. வணக்கம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
1: வணக்கம். நான் கலியோர்தான் கேட்கிறேன்.
12: ஆமாம் சொல்லுங்கள்.
1: 3, 5, 10, 7.
12: மிக்க நன்றி கலியோகபரதன். மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேரங்களோடு வணக்கம். வணக்கம். அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி ஜெயக்குமார், எஸ் டி குமார்.
12: இனி வணக்கம் குமார், சொல்லுங்க. இந்த இலக்கங்கள்
2: 3, 5.
12: ஆமாம். மிக்க நன்றி உங்களுக்கு.
2: நன்றி வணக்கம்.
12: நன்றி வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி, நான் செல்வி.
12: இனிய வணக்கம் செல்வி, சொல்லுங்க.
3: 3, 5, 7.
12: 9, 10. மிக்க நன்றி உங்களுக்கு.
3: நன்றி
12: வணக்கம். அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் சிவபாலன்.
12: இனிய வணக்கம் சிவபாலன்.
5: இலக்கங்கள் 5, 6, 7.
12: 5, 6, 7.
5: 1, 8, 10.
12: 1, 10. மிக்க நன்றி உங்களுக்கு.
5: நன்றி வணக்கம்.
12: அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
6: வணக்கம், நான் ப்ரம் டெல்லிந்து சிவா.
12: இனிய வணக்கம் சிவா, சொல்லுங்கள்.
6: 6, 3, 4, 7.
12: ஆமாம்.
6: 9.
12: மிக்க நன்றி உங்களுக்கு.
6: நன்றி
12: வணக்கம். மறுபடியும் அந்த பாடல்களை தருகின்றோம். பிடித்த பாடல்கள் இருந்தால் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் என்ற பாடல், அடுத்து இரண்டாவது கொஞ்சி கொஞ்சி அலைகளோடு, மூன்றாவது மூன்று தமிழ் தோன்றியது முன்னிடமோ, நெஞ்சம் ஒரு முறை கேளுன்றது, ஐந்தாவது பாடல் பொட்டு வைத்த முகமோ, ஆறாவது பாடல் மயக்கம் என்ன உன் மௌனம் என்ன, அடுத்தது நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு, அடுத்து கனா கண்டே நடி தோழி, அடுத்ததாக 9வது பாடல் நீ தோழியா என் காதலியா என்ற பாடல், அடுத்து 10வது பாடலும் கூட அழகான ஒரு பாடல் அத்தி காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவி என்ற பாடல். மிக அழகான ஒரு பாடல் அது கூட. இப்பொழுது எங்களோட அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
26: வணக்கம் பபி, கரைக்கிறேன்.
12: இனிய வணக்கம் பபி, சொல்லுங்க.
26: எனக்கு 10, 1 பாட்டு.
12: ஆமா.
26: 7, 6. என்னுடைய பாட்டு 8.
12: மிக்க நன்றி, மிக்க நன்றி.
26: நன்றி வணக்கம்.
12: நன்றி வணக்கம். அடுத்த நேர் எங்களோடு வணக்கம்.
27: ஜோதி ராஜபவன் கேட்கிறேன்.
12: இனிய வணக்கம் பவன்.
27: 3, 5, 8, 10.
12: மிக்க நன்றி. சந்திப்போம். வணக்கம். ஆமாம், அந்த நேயரோடு நாங்கள் வாக்களிக்கின்ற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. பாடல் ஒன்றை தொடர்ந்து உங்கள் வாக்குகளின் அடிப்படையிலே பாடல்களை வரிசைப்படுத்தப் போகின்றோம். அடடா, இணைந்திருக்கின்ற நேயர்களை சந்தித்துக் கொண்டு வணக்கம்.
25: வணக்கம் ஜோதி அவர்களே.
12: இனி வணக்கம். ஆமாம் சொல்லுங்கள்.
25: 1 8
12: ஆமாம்
25: 7
12: ஆமாம்
25: 3 4
12: 7 3 4 மிக்க நன்றி ராஜன்.
25: நன்றி
12: வணக்கம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
4: வணக்கம் சகோதர மனோவாதன்.
12: இனிய வணக்கம் மனோ சொல்லுங்கள்.
4: 4 1 3 2 8
12: ஆமாம் ஆமாம். மிக்க நன்றி மனோ.
4: நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
12: மீண்டும் சந்திப்போம். நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி.

நேரம் இப்பொழுது 2:55. சிறப்பித்துக் கொண்ட நேயர்கள் அனைவருக்குமே மீண்டும் நன்றி. இரண்டு பாடல்கள் சம அளவான வாக்குகளோடு முதலாவது இடத்திலே இருக்கின்றன. அந்த பாடல்களை முதலில் தருகின்றோம். எல்லாமே அழகான பாடல்கள் தான். நிச்சயமாக எல்லோரும் கேட்டு ரசிப்போம். நினைப்பது நிறைவேறும் திரைப்பட பாடல் இந்த பாடல்.

அதற்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியில் முதலாவது இடத்தை பிடித்த பாடல்கள் இரண்டு பாடல்கள், அதில் ஒன்று ஒலித்தது எம் எல் ஸ்ரீகாந்த் மற்றும் வாணிஜராம் இணைந்து பாடிய பாடல். அடுத்தது பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனோடு பி சுசிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல்.

0: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி, பர்சனல் மற்றும் கோபரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச் ஸ்காப்ரோ, 6478853012, 6478853012.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-6-7-6-7-2-0-0.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
1: அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் 130,000 டாலர் வரை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன்
2: 416-700-2222
3: 416-700-2222 J.CA.

நேரம் இப்பொழுது 3:16. ஒலித்த அந்த பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பிலே பி பி ஸ்ரீனிவாசோடு பி சுசிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் அந்த பாடல். இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. தொடர்ந்து வருகின்றது அடுத்த இடத்தில் இருக்கின்ற பாடல். இது அமர்கலம் திரைப்பட பாடல்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும்.

0: Hotmail.com.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar Klamu closing that. The customer you're
3: trying to reach is not available.
4: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika Vatti Selithi Kondurukkandirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: 0155. மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844. ஸ்காப்ரோ மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000. பிராம்ப்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் and Queen Street East 905-790-8002 மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
6: நேர்கள் இணைந்திருப்பது பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியோடு. உங்க வாக்குகளின் அடிப்படையிலே பாடல்களை வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்றது வசீகரா திரைப்பட பாடல். ஸ்ரீவாசோடு மகாலட்சுமி இணைந்து பாடிய பாடல் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையிலே.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.

நேரம் இப்பொழுது 3:34 ஒலித்த பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து மதுபால கிருஷ்ணனின் குரலிலே வைரமுத்து அவர்களின் வரிகளில் ஒலித்தது. தொடர்ந்து வருகின்றது வசந்த மாளிகை திரைப்பட பாடல்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca
1: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்ளுணர்வு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறிகளோட டைனிங் டேபிளை கொள்ளுணர்வு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்ளுணர்வு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-9494.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
2: நேர்கள் இணைந்திருப்பது 10 பாடல் 1 நிகழ்ச்சியோடு. நேரம் இப்பொழுது 3:39. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்க மறுபடியும் இணைந்து சிறப்பிக்கலாம். 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே தொடர்ந்து வருகின்றது காதலில் விழுந்தேன் திரைப்பட பாடல்.

0: உள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வேதம் திரைப்படத்திலிருந்து SPB அவர்கள் பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜ் தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: நேர்களே, 10 பாடல்களையும் கேட்டு ரசித்திருப்பீர்கள். இணைந்து சிறப்பித்த நேர்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி.

நேரம் இப்பொழுது 4 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். அகில இலங்கை கம்பன் கழகத்தினர் 2026 கம்பன் புகழ் விருதை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு வழங்கி கௌரவித்தனர். எமது அரசாங்கம் தையிட்டி மக்களுடைய காணிகளை விடுவிப்பதற்கான வெற்றி தருவாயில் இருக்கும் போது சிலர் அதனை அரசியல் ரீதியாக பயன்படுத்தி குழப்புகின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் தற்போது வரை தமிழக வெற்றி கழகம் 38.45% வாக்குகளை பெற்று 109 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. ஈரானிய மிகப்பெரிய கச்சா எண்ணெய் 2வது கப்பல் ஒன்று அமெரிக்க கடற்படையை தவித்து தற்போது இந்தோனேஷிய கடற்பரப்பில் ரியாப் தீவு கூட்டத்தை நோக்கி பயணித்து வருவதாக எண்ணெய் கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கும் நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். 5 மணி வரைக்கும் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியிலும் சந்திப்பதிலே மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். 416-593-0055. இணைந்திருக்கின்ற நேயர்களின் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வருக வருக என்று இந்த அதிகாலை பொழுதிலே வரவேற்றுக் கொள்கின்றோம். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 11 பாகையாக இருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ் வரை உயர்ச்சி அடையும். அதே நேரம் மறுபடியும் இரவு பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. பாடல் ஒன்றை கேட்டுவிட்டு உங்களை சந்திக்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்பட பாடல் வருகின்றது. சிலம்பரசன் மற்றும் குழுவினர் குரலிலே.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் செய்யப்படுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. Elico.
3: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
4: நேரம் இப்பொழுது 4:09. முதலாவது நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ஜோதி அவர்களே, காலை வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம், அதிகாலை வணக்கம். ராஜனா, சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
5: எனக்கு பழைய பாட்டு தான் உண்டு. பட்டிக்காடா பட்டினமா, அந்த நேரம் அது நல்ல சொல்லு எல்லாருக்கும். புத பந்தாட்ட போட்டியில சரி, எல்லாத்துலயும் சரி, ஒரு நல்ல காம்படிட்டிவ் வேர்ட் பட்டிக்காடா பட்டினமா. அதுல இருந்து நல்வாழ்த்து நான் சொல்வேன் ஒரு பாட்டு இருந்தா கேட்கலாமோ?
4: நிச்சயமாக. வரப்போன்றது பாடல் உங்களுக்காக. டி எம் சௌந்தரராஜனின் குரலிலே மீண்டும் சந்திப்போம்.
5: மிகவும் நன்றி, நன்றி,
4: வணக்கம்.
6: நல்வாழ்த்து நான் சொல்வேன், நல்லபடி வாழ்க.

வாசல் படி தாண்டாதே, மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாதே.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: நேரம் இப்பொழுது 4:15 நிமிடம். தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். இனிய அதிகாலை. வணக்கம் சசி, நலமாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க நீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்க. விஜய் வரப்போறதா? கண்டிப்பா டிவிக்கே தான் முதலிடத்து. 110 மேற்பட்ட தொகுதிகளில், 109 என்ற செய்தியில வாசித்தேன், 10 மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை. இப்ப
5: ஒரு
4: விரல் புரட்சி கேட்க போறீங்க. சரி,
5: நன்றி,
4: பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. மிக்க நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம்.
5: பார்ப்போம்,
4: நன்றி.

0: திரைக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். சர்க்கார் திரைப்படத்திலிருந்து ஒலித்ததே ரகுமான் இசையமைத்து பாடிய பாடல், ஸ்ரீநிதி வெங்கடேஷ் குழுவினர் பாடிய பாடல் ரகுமானோடு இணைந்து. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம், இது அருண் கணேசன்.
0: இனிய வணக்கம் அருண் கணேசன், எப்படி இருக்கிறீங்க?

0: அந்த நேரத்திலே கூட எங்களுடைய அயல் நாடாக இருந்த நாடு வந்து எங்களை எல்லாம் கைவிட்டு விட்டது. தற்போது ஒரு நல்ல ஒரு ஒரு நிலவரம்
1: வரப்போகுது.
0: எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு காலம் பிறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு எனக்கு வில்லு படத்துல இருந்து ராமா ராமா அந்த பாட்டை தாருவோம்.
1: பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.
0: நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
2: நேரம் இப்பொழுது 4:28. உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க, சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ஜே ஜே, நான் பூவி.
2: இனிய வணக்கம் பூவி. சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினை பற்றி உங்களுடைய வெற்றி களிப்பு எப்படி இருக்கிறது?
3: பாடல்ல சொல்லுவோமே,
2: பாடல்ல சொல்ல போறீங்களா? என்ன பாடல்? எல்லாரும் அந்த விஜய் நடித்த திரைப்பட பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: இது தம்பி படத்துல இருந்து சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோளம் போட்டு போட்டு அது கொண்டிய கொண்டிய ஆட்டிக்கிட்டு கொத்த வருது குத்தம் சொல்லுது.
2: அப்படியா? சரி, பாப்போம் எப்படி வரும் என்று சொல்லி. பாடலை கேட்டு பார்ப்போம். மிக்க நன்றி புவி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
3: மீண்டும் சந்திப்போம்.

0: நேரம் இப்பொழுது 4:34 நிமிடம். கார்த்திகோடு கல்யாணி இணைந்து பாடிய பாடல் கேட்டீர்கள். புவி விரும்பி கேட்ட பாடல் எனக்கு எதுவுமே இல்லைங்க. எல்லா புவி, ஆமாம், தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்ற நிலையில் தமிழக வெற்றி கழகம் 109 தொகுதிகளின் முன்னிலையில் இருக்கின்றது. தமிழகத்தில் இதுவரை கண்டிராத ஒரு அரசியல் திருப்பம் நிகழ்ந்து வருகின்றது. ஆமாம், இப்பொழுது நாங்கள் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் தமிழண்ணே, காலை வணக்கம்.
0: இனிய அதிகாலை வணக்கம் சிவலிங்கம் ஐயா. சொல்லுங்க, இந்த என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க? விஜய பிடிக்குமா உங்களுக்கு படம், திரைப்படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா?
1: விஜய
0: பிடிக்கும் பிடிக்கும். சரி சரி, மிக்க நன்றி ஐயா உங்களுக்கு.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.
0: மிக்க நன்றி மிக்க நன்றி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 70.9 இடங்களுடன் 2 இடத்திலே இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆளும் கட்சியாக இருந்தும் கூட அது 50.55 இடங்களுடன் பின்னடைவை சந்தித்து இருக்கின்றது.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: நேரம் இப்பொழுது 4:44. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் குழந்தைகிறேன்.
3: இனிய வணக்கம் குழந்தை.
4: என்ன
3: பாடல்?
4: இந்திய இலக்கியத்திலேயே ஒரு மும்முரமான ஒரு எல்லோரும் கொஞ்சம் குறைவாக வந்து வந்துதான் வருவார்கள். ஆனால் விஜய் எடுத்தெடுப்பிலே 180
3: தமிழ்
4: மக்களுக்கு ஒரு ஆண்டவன் கொடுத்த ஒரு கடாட்சம் என்று நினைத்துக் கொண்டு நான் விரும்பும்
3: பாடல்.
4: ஆமா, ஒரு காளை வந்து விட்டது என்று சந்தோஷமாக யாரோ சொன்னாங்க என்னன்னு ஒரு ஜல்லிக்கட்டு காளையுன்னு வந்தது. அந்த பாடலை
3: இளைஞர்களுக்கு கொண்டாட்டம் தான்.
4: கொண்டாட்டம் மாத்திரம் எங்களுக்கு வரும். வழிகாட்டலாக நாங்கள் பின்னணியில் இருக்கலாம்.
3: வரப்போன்றது பாடல். மிக்க நன்றி உங்களுக்கு.
4: நன்றி ஜோ.
3: நன்றி. வணக்கம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியோடு. எஸ்பிபி அவர்களோடு ஜானகி அம்மா இணைந்து பாடிய பாடல் கேட்டீர்கள். இணைந்து சிறப்பித்துக் கொண்ட நேயர்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. மற்றும் ஒரு நேரையும் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இனிய வணக்கம். சொல்லுங்க ஐயா, யார் பேசுகின்றீர்கள்?
1: நான் ஜானந்தம்.
0: சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க? நல்லது, மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி. நன்றி அம்மா.
0: நன்றி. வணக்கம்.
2: ஸ்காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்றுகூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காப்ரூ. 416-335-3334.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. GTA கிரெடிட்.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

நேரம் இப்பொழுது 4:57. நல்லது நேர்களே, ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடலோடு நானும் விடைபெறும் நேரம். இவ்வளவு நேரமும் இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். தொடர்ந்து உங்களோட ராம்ரசன் இணைந்து சிறப்பிப்பார். 5 மணிக்கு பிரதான செய்தி அறிக்கையையும் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

0: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நன்றி ஜோதி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 4 தேதி 2026 ஆண்டு திங்கட்கிழமை.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். விசா காலம் நிறைவடைந்து நாட்டில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு தங்குமிடம் வழங்குபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கருத்து வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் தொடக்கம் முதலே நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவது அரசியல் வட்டாரத்தில் அடுத்து ஆட்சியமைப்பது தொடர்பில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா மீது கனடாவுக்கு இருக்கும் செல்வாக்கு தொடர்பில் பிரதமர் மா கானி கனடியர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பி எஃப் ஒலியே வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்கா இஸ்ரேல் போரினால் ஈரானில் சேதமடைந்த சுமார் 37,000 வீடுகளையும் வணிக கட்டடங்களையும் சீரமைத்துள்ளதாக ஈரானின் வீட்டு வசதி அறக்கட்டளை கூறியிருப்பதாக அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கருத்து வெளியிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் உத்தியோகபூர்வமாக கடிதம் இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை. மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து வாக்குமூலம் பெறுவதற்காக அச்சுறுத்தி பெறப்பட்ட சாட்சியங்களை அரசாங்கம் பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். உத்தியோகபூர்வமாக கடிதம் இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை என்றாலும் அச்சுறுத்தி பெறப்பட்ட ஒரு வாக்குமூலம் தொடர்பிலேயே அவரிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. அவ்வாறு வாக்குமூலம் அளித்த நபரே தான் அச்சுறுத்தப்பட்டதாக ஏற்கனவே சத்யகடதாசி மூலம் வெளிப்படுத்தியிருக்கின்றார். மஹிந்த ராஜபக்சவை விசாரணைக்கு அழைப்பதன் மூலம் தமது அரசியல் பலத்தை காட்ட ஜனாதிபதி முயற்சிக்கின்றார். மக்கள் விடுதலை முன்னணியின் மேடைகளில் இருந்து கொண்டே நீதிமன்ற தீர்ப்புகளை ஜனாதிபதி வழங்கி வருகின்றார் என்றும் இவ்வாறு மேடை பேச்சுக்கள் மூலம் மக்களின் உண்மையான பிரச்சினைகளை மூடிமறைக்க முடியும் என அவர் நினைத்தால் அது தவறானது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்ற நாமல் ராஜபக்ச இவ்வாறான எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ளும் சக்தி பொதுஜன பெருமுனவுக்கு உண்டு என்றும் நாம் எப்போதும் மக்களுடன் இணைந்தே எமது அரசியலை முன்னெடுப்போம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். காலி சிறைச்சாலை வளாகத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவானதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. சிறைச்சாலையில் இருந்த இரண்டு கைதிகள் தப்பித்துச் செல்ல முயன்றபொழுது சிறைச்சாலை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த கைதிகளில் ஒருவர் சிகிச்சைக்காக காலி கராபிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தப்பித்துச் செல்ல முயன்ற இரண்டு கைதிகளின் முயற்சியை முறியடிக்கும் நோக்கத்திலேயே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களின் முக்கிய கலாச்சார மற்றும் இலக்கிய விழாவான கம்பன் விழா நிகழ்வில் நேற்று பிற்பகல் வெள்ளவத்தை ராமகிருஷ்ணன் மிஷன் மண்டபத்தில் ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க கலந்து கொண்டார். சிறந்த தமிழ் கவிஞரான கம்பரின் பேரில் அகில இலங்கை கம்பன் கழகம் 1980 யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டது. இலக்கியம், நடனம் மற்றும் இசை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இளைய தலைமுறையினரை கலாச்சார விழுமியங்கள் மற்றும் தேசப்பற்றுடன் கூடிய தர்மத்தின் வழியில் வழிநடத்துவதற்கு கம்பன் கழகம் ஆற்றி வரும் சேவையை ஜனாதிபதி இதன்போது பாராட்டினார். அத்துடன் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டதையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக ஜனாதிபதி தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிகழ்வில் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. விசா காலம் நிறைவடைந்து நாட்டில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு தங்குமிடம் வழங்குபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த சில மாதங்களில் குடிவரவு சட்ட மீறல்கள் மற்றும் கடனி குற்றங்களுக்காக அதிகளவான வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்தே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கைதானவர்களில் பெரும்பாலானவர்கள் சீன நாட்டவர்கள் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே இணைய வழியாக பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் இலங்கை ரீதியில் 157 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் சீனா, வியட்நாம், பிலிப்பீன்ஸ், தாய்லாந்து மற்றும் மலேசியா ஆகிய நாட்டவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு புறநகர் பகுதியான ராஜகிரிய மெதவெளிகட பகுதியில் தங்கியிருந்த 120 வெளிநாட்டவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 10 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான 300 மேற்பட்ட கணனிகள் மற்றும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் தொடக்கம் முதலே நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவது அரசியல் வட்டாரத்தில் அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள் தொடர்பில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 23 தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் 110 மேற்பட்ட தொகுதிகளிலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 60 மேற்பட்ட தொகுதிகளிலும், திராவிட முன்னேற்றக் கழகம் 62 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகின்றன. சட்டமன்ற தேர்தலில் முதல் முறை தேர்தலில் களம் கண்டிருக்கின்ற நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய முதலே பல தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருவது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான அணியில் காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, SDBJ, முக்குலத்தோர் புலிப்படை மற்றும் தமிழர் தேசம் கட்சி ஆகிய கட்சிகள் அடங்கிய மெகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. ரயில்கள் தயாரிப்பில் 100வது வந்தே பாரத் ரயிலை தயாரித்தது ரயில்வே துறை புதிய மைல்கல்லை எட்டியிருக்கின்றது. இந்தியாவில் நவீன அதிவேக ரயில் சேவையை வழங்கும் நோக்கத்தில் கடந்த 2018 ஆண்டில் வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. வெறும் 2 ரயில்களுடன் தொடங்கப்பட்ட இந்த பயணம் தற்பொழுது ஒரு பெரும் மைல்கல்லை எட்டியுள்ளது. ஆரம்பத்தில் சென்னையின் ICF எனப்படும் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலையில் மட்டுமே இந்த ரயில்கள் தயாரிக்கப்பட்டு வந்தன. பின்னர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பஞ்சாப் மாநிலத்தின் கபூத்தலா மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரி ஆகிய இடங்களிலும் ரயில்பெட்டி தயாரிப்பு பணிகள் விரிவுபடுத்தப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக இந்தியா முழுவதிலும் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து தற்பொழுது 100 என்ற இலக்கை எட்டியிருக்கின்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரலியில் உள்ள நவீன ரயில்பெட்டி தொழிற்சாலையிலிருந்து 100வது வந்தே பாரத் ரயில் வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கின்றது. 100வது ரயில் 16 பெட்டிகளை கொண்ட சொகுசு இருக்கை வசதியுடன் கூடிய ரயிலாகும். வழக்கமான பயணிகள் பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்பாக இந்த ரயில் அதன் தரம், பாதுகாப்பு மற்றும் இயக்க வேகம் குறித்த பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக ரயிலின் அதிர்வு மற்றும் செயற்பாடு குறித்து ஆய்வு செய்யப்பட இருப்பதாகவும், முந்தைய ரயில்களை விட இந்த புதிய வந்தே பாரத் ரயில் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் மத்திய ரயில்வே துறை தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா மீது கனடாவுக்கு இருக்கும் செல்வாக்கு தொடர்பில் பிரதமர் மாகாணி கனடியர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கன்சர்வேடிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலியே வலியுறுத்தியிருக்கின்றார். குஸ்மா என அழைக்கப்படும் கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் எரிசக்தி மற்றும் முக்கிய கரிமங்களை ஒரு செல்வாக்கு செலுத்தும் காரணியாக குறிப்பிடுவதை காணி நிராகரித்ததை தொடர்ந்து இந்த தகவல் வெளிவந்திருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளில் எரிசக்தி மற்றும் கனிமங்கள் கனடாவுக்கு ஒரு செல்வாக்கு செலுத்தும் காரணியாக பயன்படுத்தப்பட போவதில்லை என்றால் பிரதமர் என்ன செல்வாக்கு இருப்பதாக கூறுகின்றார் என்று டொரண்டோவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பொலியேவ் தெரிவித்தார். துறை சார்ந்த வரிகளை முடிவுக்கு கொண்டு வருவதையும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதையும் அவர் எவ்வாறு உறுதி செய்ய உத்தேசித்திருக்கின்றார் என்பதனை காணி விளக்க வேண்டுமென்று பொலியே குறிப்பிட்டார். பிரதமர் மாகாணி கனேடியன் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் இந்த துறைகளை அமெரிக்காவுடனோ அல்லது வேறு வர்த்தக பங்காளிகளுடனோ எதிர்காலத்தில் வர்த்தக வாய்ப்புகளாகவே தாம் கருதுவதாக தெரிவித்திருந்தார். அதை ஒரு பேரும் பேசும் கருவியாக மறுவகைப்படுத்துவதை பற்றி தான் அப்படி பார்ப்பதாக தனக்கு உறுதியாக தெரியவில்லை என்றும், தான் அதனை வர்த்தகமாகவே பார்ப்பதாகவும் பிரதமர் வாணி குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த வாரம் வெளியிடப்பட்ட 2026 ஆண்டின் கோடைகால நிதியியல் அறிக்கையானது 2031 ஆண்டுக்குள் கூட்டாட்சி கடன் 1.63 trillion டாலரை எட்டும் என்று கணித்திருக்கின்ற நிலையில் செலவினங்களுக்கு வரம்பு நிர்ணயிக்கவும் நிர்வாக சிக்கல்களை குறைக்கவும் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பி எஃப் பொலியேவ் லிபரல் கட்சியினரை வலியுறுத்தியிருக்கின்றார். பிரதமர் மா கானியின் தலைமையிலான அரசாங்கம் தனது முதல் கோடைகால பொருளாதார அறிக்கையை April 28 அன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. தற்பொழுது நிறைவடைந்த 2025-26 நிதியாண்டுக்கான பற்றாக்குறை 66.9 billion டாலராக இருக்கும் என்று அந்த அறிக்கை கணித்துள்ளது. இது கடந்த நவம்பரில் வெளியிடப்பட்ட 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கணிக்கப்பட்ட 78.3 billion டாலர் பற்றாக்குறையை விட 11 billion டாலருக்கும் குறைவானதாகும். இந்த நிதியாண்டில் மத்திய அரசின் கடன் 1.4 trillion டாலராக இருக்கும் என்றும் இது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து 10 ஆண்டின் இறுதியில் அதாவது 2030-31 நிதியாண்டில் 1.63 trillion டாலரை எட்டும் என்றும் அந்த அறிக்கை கணித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்க இஸ்ரேல் போரினால் ஈரானில் சேதமடைந்த சுமார் 37,000 வீடுகளையும் வணிக கட்டடங்களையும் சீரமைத்துள்ளதாக ஈரானின் வீட்டு வசதி அறக்கட்டளை கூறியதாக அதிகாரப்பூர்வ மெஹர் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. நாடு முழுவதிலும் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் அமெரிக்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களினால் ஈரானில் 125,000 மேற்பட்ட பொதுமக்களின் கட்டடங்கள் அழிக்கப்பட்டுள்ளன அல்லது கடுமையாக சேதமடைந்துள்ளன என்று ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்தது. மேலும் மருத்துவமனைகள், மருந்தகங்கள், ஆய்வகங்கள், சுகாதார மையங்கள் மற்றும் அவசர சிகிச்சை நிலையங்கள் உட்பட சுமார் 339 மருத்துவ மையங்கள் இந்த தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டதாகவும் அது தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான நிதி மற்றும் பொருளாதார அழுத்தத்தை பிரயோகித்து வருவதாகவும் அந்த நாடு சிக்கலுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் அமெரிக்க கருவூலச் செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். ஃபாக்ஸ் நியூஸின் சண்டே மார்னிங் நிகழ்ச்சியில் பேசிய பெசன்ட் ஈரானுக்கு எதிரான இந்த அழுத்தம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் டெஹ்ரானில் உள்ள தலைமையின் வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த 12 மாதங்களாக தாங்கள் ஒரு மரதன் ஓடிக்கொண்டிருந்ததாகவும் இப்போது இறுதி இலக்கை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விசா காலம் நிறைவடைந்து நாட்டில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு தங்குமிடம் வழங்குபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் தொடக்கம் முதலே நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றது. வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா மீது கனடாவுக்கு இருக்கும் செல்வாக்கு தொடர்பில் பிரதமர் மா கானி கனடியர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பி எஃப் பொலியே வலியுறுத்தியிருக்கின்றார். அமெரிக்கா இஸ்ரேல் போரினால் ஈரானில் சேதமடைந்த சுமார் 37,000 வீடுகளையும் வணிக கட்டடங்களையும் சீரமைத்துள்ளதாக ஈரானின் வீட்டு வசதி அறக்கட்டளை கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 2026 வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
4: 416-271-5992
5: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
10: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன, வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் வெளியான முடிவுகளின்படி தற்பொழுது தமிழக வெற்றிக்கழகம் 107 இடங்களில் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் 56 இடங்களிலும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 52 இடங்களிலும், பாமக 5 இடங்களிலும் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிஜேபி 2 இடங்களில் மட்டும் முன்னிலை வகிப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. முன்னர் திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதலான இடங்களில் பின்தங்கிய நிலையில் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முந்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாக்கு வித்தியாசத்தை பார்க்கின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் 2

வாய்ப்புகள் தென்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு இடையிலான வாக்கு வித்தியாசம் என்பது மிக சொற்ப அளவிலேயே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கு 118 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கின்றது. இப்பொழுது 107 இடங்களில் முன்னிலை வகிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.

5:29 நிமிடம் உன்னிகிருஷ்ணன் பாடிய பக்தி கானம் ஒலிபரப்பானது. சிஎம்ஆர் தமிழகமில் இறையோசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்வது சொல்லதா பாடும் கிறிஸ்தவ கீதம்.

5:35 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் இறையோசை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய இறையோசை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலிப்பது ஷாகுல் ஹமீத் பாடும் இஸ்லாமிய கீதம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி இந்த வித தொகுதிகளிலும் முன்னிலை பெறவில்லை. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் 105 தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் 59 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 52 இடங்களில் முன்னிலை வகிப்பதாக தேர்தல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற தகவலின்படி தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதேபோன்று காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தற்பொழுது 3வது இடத்தில் இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் டாக்டர் பிரபு அவர்கள் 46,999 வாக்குகளை இந்த இடத்தில் பெற்றிருக்கின்றார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் 12,328 வாக்குகளை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்தும் தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன, வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வாக்கு நிலவரங்களில் கூட மாற்றங்கள் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கு 118 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. தற்பொழுது முன்னிலை அடிப்படையில் தான் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில மணி நேரங்களின் பின்னர் இறுதி முடிவை அறியக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 10 °C முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று மணிக்கு தென்மேற்கு திசை நோக்கி 23 km/h 36 km/h வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 22 °C, குறைந்த வெப்பநிலை 11 °C. மழை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
3: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதினை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதையை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

நான் யார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் என்று நேரிலும் தொலைபேசியிலும் கேட்பவர்கள் பலர். இது தவறான கேள்வி. இதெல்லாம் எதற்கு? ஒருவர் நம்மை நன்கு நினைவில் வைத்திருக்கின்றாரா இல்லையா என்பதை கண்களை கூர்ந்து கவனித்தாலே கண்டுபிடித்து விடலாம். ஒருவரிடம் போய் நான் தான் இவர் என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது உங்களை தெரியுமே எனக்கு என்பார் அவர். ஆனால் கண்களை உற்று கவனித்தால் அவர் சம்பிரதாயமாகத்தான் அப்படி சொல்கின்றாரே தவிர உண்மையில் நம்மை அவருக்கு தெரியவில்லை என்பது நன்கு புரியும். பேச்சு கொடுத்து பார்த்தால் அவர் நம்மை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கின்றார் அல்லது நம் விஷயத்தில் எவ்வளவு பூஜ்யமாக இருக்கின்றார் என்பதையும் கண்டுகொள்ளலாம். சிலருக்கு சில குறிப்புகளை தந்தால் போதும், உடனே பிடித்து விடுவார்கள். பல விஷயங்களை நினைவாக சொல்வார்கள். இவற்றுக்கெல்லாம் பிறகும் அவர் நம்மை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கவில்லை என்பது தெரிந்தால் பேசாமல் அவரை விட்டுவிடலாம். அதை விட்டுவிட்டு சிதறு தேங்காய் உடைப்பதை போல நான்கு பேரை வைத்துக் கொண்டு என்னை உங்களுக்கு சுத்தமாக நினைவில்லையா, உங்கள் ஞாபக சக்தி இப்படி இருக்கிறதே, எவரையும் நீங்கள் லட்சியம் செய்வது இல்லை என்றால் வெளிப்படையாக நிரூபிக்க முயல்வது எந்த வகையில் நாகரிகமாகும்? அவர் அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், என்னென்னவோ நினைப்புகள். இது ஓர் அவசர உலகம் வேறு. நூற்றுக்கணக்கானவர்களை நினைவில் வைத்துக் கொள்ள பலருக்கு பயிற்சி இருப்பதில்லை. அவர்கள் அவர்களது சொந்த பிரச்சனைகளிலேயே பல விஷயங்களை மறந்து விடுகின்ற போது எப்போதோ சந்திக்கும் நம்மை நன்கு நினைவில் வைத்திருப்பது எப்படி சாத்தியம்? இவ்வளவு கண்ணோட்டங்களில் ஒருவரை பார்த்தால் அவர் மீது நமக்கு இரக்கம்தான் வர வேண்டுமே தவிர ஏக்கமோ வருத்தமோ கோபமோ பெறக்கூடாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் உண்டு. என்னதான் மேற்கூறிய வகையில் காரணங்களை அடுக்கினாலும் நாம் ஏன் மற்றவர்களின் நினைவில் பதிய மறக்கின்றோம்? எப்படி நடந்து கொண்டால் நம்மிடம் அறிமுகம் ஆகின்றவர்களின் இதயத்தில் நாம் அழுத்தம் திருத்தமாக பதிவோம் என்கின்ற கண்ணோட்டத்தில் சிந்திக்க வேண்டும். நல்லது நேர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
3: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போயிருந்தோசதியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: Jeeva Jewelers.

0: தமிழ்நாட்டில் இப்பொழுது நேரம் 3:25 பிற்பகல். இந்த நேரத்தில் 3 நிலவரப்படி தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்ற நிலையில் 1,09,00,000 வாக்குகளை பெற்றிருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 இரண்டாவது இடத்தில் 71,97,000 வாக்குகளோடு திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது இடத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வாக்குகள் எண்ணப்பட்டு பிற்பகல் 3 நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் 107 இடங்களிலும், திராவிட முன்னேற்றக் கழகம் 70 இடங்களிலும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 57 இடங்களிலும் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 20% வாக்குகளை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருப்பதாக தரவுகள் காட்டுகின்றன. 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் 2,09,00,000 வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக 1,83,00,000 வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் இதுவரையில் 1,09,000 வாக்குகளை பெற்று முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தெரிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் 10வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: ஐயோ, இந்த புளோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு.
2: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு.
3: அதுக்கு தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
4: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சாலிட் வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ், 595 பிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்கார்ப்ரோ, 416-609-3386, 416-609-3386. எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், பல்க் ஓர்டர்ஸ், ஃப்ரீ கோர்ஸ், BC ஃப்ளோரிங் பிளஸ். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462. 2462.

0: உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நேர்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: CMR Tamil FM 101.3 செய்திகள்.
0: அண்மையில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட பிக்கு ஒருவருக்கும் தற்போதைய அரசாங்கத்திற்கும் இடையில் நேரடி அரசியல் தொடர்பு இருப்பதாக சிங்கள ராவய அமைப்பின் தலைவர் அக்மிபென தயாரத்ன தேரர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சிறுபோகத்திற்கான உரங்களை விநியோகிக்கும் பொழுது விவசாயிகளிடம் வசூலிக்கப்படும் போக்குவரத்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னர் 50 ரூபாவாக இருந்த இந்த கட்டணம் தற்பொழுது 300 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் இடமாற்றம் வடக்கு மாகாணத்தில் இதுவரையிலும் முழுமையாக முன்னெடுக்கப்படவில்லை என இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் டினோஷன் தெரிவித்திருக்கின்றார். முச்சக்கர வண்டி கட்டணங்களிலும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று தேசிய ஒருங்கிணைந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தொழிலதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல் ரோஹன பெரேரா தெரிவித்துள்ளார். ராஜகிரிய பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்ட 120 வெளிநாட்டினரை மே மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக செங்கோட்டையன் 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிட்ட அவரது தொகுதியான கொளத்தூரில் தொடர்ந்தும் பின்னடைவை சந்தித்து வருகின்றார். இந்திய விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்ஸ் ஐ உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக ஏவி சாதனை படைத்துள்ளது. 9 நாட்களுக்கு தேவையான 53 மில்லியன் டன் நிலக்கரி கையிருப்பில் இருப்பதாக இந்திய மின்சாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவேன் என்று விஜய் தன்னம்பிக்கையுடன் இருந்தார் என்றும் தன் மகனை நினைத்து பெருமை அடைவதாக விஜயின் தந்தை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சாவ் மீண்டும் போட்டியிட உள்ளதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் கவுன்சிலர் பிராட் பிராட்ஃபோர்ட் டொரண்டோ நகரசபை தேர்தலில் களமிறங்கியிருக்கின்றார். ஒன்டாரியோவின் ஆம்ஸ்டர்டாம் நகர முதல்வர் மைக்கேல் ப்ரூ தனது நகரம் ஃபலூன் டாஃபாவை ஆதரிப்பதில் சீன தூதரகம் தலையிட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். தன்னை தடுக்க ஒரு வெளிநாட்டு சக்தி முயற்சிப்பது இதுவே முதல் முறை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனவரியில் இடம்பெற்ற அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் போது இஸ்ரேலின் மொசாட் அமைப்புடன் இணைந்து வடகிழக்கு நகரமான மஹத்தில் வன்முறை கலவரங்களை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கு ஈரான் மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. கடந்த மாதம் ஓமான் வளைகுடாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட டாஸ்கா கப்பலின் பணியாளர்கள் ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்காக பாகிஸ்தானுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். உலகளாவிய எண்ணெய் விநியோக நெருக்கடியானது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக ஜப்பான் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார்.
1: CMR Tamil FM 101.3 செய்திகள்.

0: தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அசாம், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் போன்ற 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சில இடங்களில் பாஜக முன்னிலை வகிக்கின்றது. அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இதுவரை வெளியான தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகளின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 101 இடங்களில் அது முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுவதோடு ஒரு இடத்தில் வெற்றி பெற்றிருப்பதான அறிவிப்பும் வெளிவந்திருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 57 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது. 3 இடங்களில் வெற்றி பெற்றதான அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது. அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 50 இடங்களில் அது முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்தும் பல தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை வகி நிலையில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த வாக்கு எண்ணிக்கை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தீவிரமாக இடம்பெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 60க்கும் மேற்பட்ட இடங்களிலும், திராவிட முன்னேற்ற கழகம் 50க்கும் மேற்பட்ட இடங்களிலும் முன்னிலை வகித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பிற்பகல் 2 மணி நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் ஆதிக்கம் செலுத்தும் பல தொகுதிகளில் 10,000 வாக்குகள் முன்னிலை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னை வகிக்கக்கூடிய இடங்களில் 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பலவற்றில் 5,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே முன்னிலையில் இருப்பது கவனிக்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. வெறும் 7 தொகுதிகளில் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் 10,000 வாக்குகள் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 10 செல்சியஸ். முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 19 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். அதிகுடி வெப்பநிலை 22 செல்சியஸ். குறைந்த வெப்பநிலை 11 செல்சியஸ். சில இடங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது.
1: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி பர்சனல் மற்றும் கோபரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்டு, சிமோல் பிசினஸ் கணக்கியல் தேவைகளுக்கும் 20 மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ. 6478853012.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: ஐயோ, இந்த ஃப்ளோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு.
2: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
3: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சாலிட் வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸ்க்கும் கான்ட்ராக்டர்ஸ்க்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ், 595 மிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்கார்ப்ரோ. 416-609-3386. 416-609-3386. எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், பல்க் ஆர்டர்ஸ், free courts, BC Flooring Plus.

0: தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்றது. 106 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் ஓரிடத்தில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்றக் கழகம் 56 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் 3 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் அறிவிக்கப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 47 இடங்களில் முன்னிலை வகிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
2: வரலாற்றில் இன்றைய நாள்
3: மார்ச் மாதம் 4 1877 ஆண்டு எமிலி பெர்லினர் மைக்ரோஃபோனை கண்டுபிடித்தார். 1882 ஆண்டு பிரித்தானியாவின் முதலாவது மின்சார ட்ராம் வண்டி கிழக்கு லண்டனில் ஓடவிடப்பட்டது. 1894 ஆண்டு ஷங்காயில் ஏற்பட்ட பெரும் தீயில் ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் எரிந்து சாம்பலாகின. 1899 ஆண்டு குயின்ஸ்லாந்தில் இடம்பெற்ற பெரும் சூறாவளியினால் 300 பேர் விரையில் கொல்லப்பட்டனர்.
2: வரலாற்றில் இன்றைய நாள்

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: அண்மையில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட பிக்கு ஒருவருக்கும் தற்போதைய அரசாங்கத்திற்கும் இடையில் நேரடி அரசியல் தொடர்பு இருப்பதாக சிங்கள ராவய அமைப்பின் தலைவர் அக்மிபென தயாரத்ன தேரர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சிறுபோகத்திற்கான உரங்களை விநியோகிக்கும் பொழுது விவசாயிகளிடம் வசூலிக்கப்படும் போக்குவரத்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னர் 50 ரூபாவாக இருந்த இந்த கட்டணம் தற்பொழுது 300 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 2026 ஆசிரியர் இடமாற்றம் வடக்கு மாகாணத்தில் இதுவரையிலும் முழுமையாக முன்னெடுக்கப்படவில்லை என இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் டினோஷன் தெரிவித்திருக்கின்றார். முச்சக்கர வண்டி கட்டணங்களிலும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று தேசிய ஒருங்கிணைந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தொழில் அதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல் ரோஹன பெரேரா தெரிவித்துள்ளார். ராஜகிரிய பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்ட 120 வெளிநாட்டினரை மே மாதம் 6 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக செங்கோட்டையன் 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிட்ட அவரது தொகுதியான கொளத்தூரில் தொடர்ந்தும் பின்னடைவை சந்தித்து வருகின்றார். இந்திய விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்ஸ் ஐ உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக ஏவி சாதனை படைத்துள்ளது. 9 தேவையான 53 மில்லியன் டன் நிலக்கரி கையிருப்பில் இருப்பதாக இந்திய மின்சாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவேன் என்று விஜய் தன்னம்பிக்கையுடன் இருந்தார் என்றும் தன் மகனை நினைத்து பெருமை அடைவதாக விஜயின் தந்தை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சாவ் மீண்டும் போட்டியிட உள்ளதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் கவுன்சிலர் பிராட்ஃபோர்ட் டொரண்டோ நகரசபை தேர்தலில் களமிறங்கியிருக்கின்றார். ஒன்டாரியோவின் ஆம்ஸ்டர்டாம் நகர முதல்வர் மைக்கேல் ப்ரூ தனது நகரம் ஃபலூன் டாஃபாவை ஆதரிப்பதில் சீன தூதரகம் தலையிட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். தன்னை தடுக்க ஒரு வெளிநாட்டு சக்தி முயற்சிப்பது இதுவே முதல் முறை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனவரியில் இடம்பெற்ற அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் போது இஸ்ரேலின் மொசாட் அமைப்புடன் இணைந்து வடகிழக்கு நகரமான மஹத்தில் வன்முறை கலவரங்களை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 ஈரான் மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. கடந்த மாதம் ஓமான் வளைகுடாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட டாஸ்கா கப்பலின் பணியாளர்கள் ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்காக பாகிஸ்தானுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். உலகளாவிய எண்ணெய் விநியோக நெருக்கடியானது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக ஜப்பான் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார்.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 10 செல்சியஸ், காற்று தென்மேற்கு திசை நோக்கி 10 to 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி ஒப்பநிலை 22 செல்சியஸ், சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். அதிகுறைந்த ஒப்பநிலை 11 செல்சியஸ், மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. நாளைய தினமும் மழைக்குரிய நாள் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை அதிகுடி ஒப்பநிலை 15 செல்சியஸ், குறைந்த ஒப்பநிலை 5 செல்சியஸ்.

0: கொளத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோல்வியடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் பதிவான வாக்குகள் இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வருகின்ற நிலையில் கொளத்தூரில் காலை முதலே திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருந்தார். இதுவரையில் 16 சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வி எஸ் பாபுவை விட முதலமைச்சர் ஸ்டாலின் 7544 வாக்குகள் பின்னடைவை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் 6 சுற்றுகள் இருக்கின்ற நிலையில் எண்ணப்பட வேண்டிய மொத்த வாக்குகளை விட அதிக வித்தியாசம் இருப்பதால் ஸ்டாலின் வெல்ல வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. கொளத்தூர் சட்டப்பேரவை தேர்தலில் 3வது முறையாக போட்டியிட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை சந்தித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
2: மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடா கிளை நடாத்தும் கலை விழாவும் பரிசளிப்பு வைபவமும் மே மாதம் 9 தேதி சனிக்கிழமை மதியம் 1:30 முதல், இலக்கம் 1335 ஹாவுட் அவென்யூ நோத்தில் அமைந்திருக்கின்ற ஜே கிளாக் ரிச்சர்ட்சன் கொலிஜியேட்டில் நடைபெறும். 6479489857.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவார தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.
2: மலையாள பகவதி, மலையாள பகவதி. மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே. குருமேடு கோபுரமாய், தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா? சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா?

0: 6:55 டொரண்டோவின் தற்போதைய ஓப்பன்லை 10 பாகை செல்சியஸ், இன்று அதிகுடி ஓப்பன்லை 22 பாகை செல்சியஸ், குறைந்த ஓப்பன்லை 11 பாகை செல்சியஸ்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா, ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
4: மியூசிக் கனெக்ட்ஸ்.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
6: வரலாற்றில் இன்றைய நாள், March 4th, 1908 ஒஹாயோவில் பாடசாலை ஒன்றில் தீப்பற்றியதில் 174 பேர் கொல்லப்பட்டனர். 1917 ரஷ்யாவில் பிப்ரவரி புரட்சி வெற்றி பெற்றது. 1931 இந்தியாவில் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும், மக்களின் அடிமட்டத்தினர் அனைவரும் உப்பை கட்டுப்பாடு ஏதுவுமின்றி பயன்படுத்தவும் பிரித்தானியாவின் ஆளுநர் எட்வர்ட் மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோருக்கிடையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. 1945 எலிசபெத் இளவரசி ராணுவத்தில் வாகன செலுத்துனராக இணைந்தார். 1959 ஐக்கிய அமெரிக்காவின் பயணியர் 4 உலகின் 2வது செயற்கைக்கோளானது.
7: வரலாற்றில் இன்றைய நாள்.

0: சிஎம்ஆர் நேரம் காலை 7 மணி.
1: சிஎம்ஆர் தமிழகம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
0: அரசாங்கம் நடைமுறைப்படுத்த உள்ள புதிய பெறுமதி சேர் வரி வாட் மாற்றங்கள் மற்றும் அதன் கொள்கைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். ஜூலை 1ஆம் தேதி முதல் வரி விரிவுபடுத்துதல் மற்றும் வரி வீதங்களை உயர்த்துதல் மற்றும் கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் போன்றவற்றை அரசாங்கம் ஒரே நேரத்தில் முன்னெடுக்க உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். புதிய வரி மாற்றங்கள் காரணமாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் வரி சட்டத்துக்குள் கொண்டுவரப்படும் என்றும், நிதிச் சேவைகள் அதிக வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படும் என்றும், டிஜிட்டல் பொருளாதாரமும் பெறுமதி சேர் வரிமுறையின் கீழ் உள்ளடக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் ஒட்டுமொத்த இணக்கப்பாட்டு கடமைகளும் அதிகரிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நடவடிக்கைகள் வெறும் சீர்திருத்தங்கள் அல்ல என்றும், மாறாக பொருளாதாரத்தை நசுக்கும் பறிப்பு என்றும் அவர் விமர்சித்திருப்பதோடு, அதிக வரிகளை விதிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தார். வணிகங்கள் இயங்குவதற்கும் இடமளிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு இல்லாவிட்டால் இறுதியில் வரி விதிக்க எதுவுமே எஞ்சியிருக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆரோக்கியத்திற்கு தீங்கான துரித உணவுகளை முழுமையாக தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவது தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் வானிலை மற்றும் பாரம்பரிய விவசாய முறைகள் காரணமாக இயற்கையான சத்துமிக்க உணவுகள் கிடைக்கப்பெற்றாலும், ஆரோக்கியமற்ற அல்லது குறைந்த சத்துடைய உணவுகளின் நுகர்வு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்திருப்பதாக பிரதியமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன தெரிவித்தார். சிறுவர்கள் துரித உணவுகள் அடிமையாகி வருவதாகவும், அதே நேரத்தில் பல அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் உணவை தவிப்பதோடு ஊட்டச்சத்து இல்லாத அல்லது மிக குறைந்த ஊட்டச்சத்துள்ள துரித உணவுகளை தேர்ந்தெடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தடை அவசியமானதாக இருப்பினும், அதனை நடைமுறைப்படுத்துவது மிகவும் சிக்கலானது என்றும், இந்த முடிவுகள் எளிதாக அரசியல்மயப்படுத்தப்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இந்த உணவுகளை தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவது குறித்து அமைச்சு ஆராய்ந்து வருகின்றது. வாயம்பே பல்கலைக்கழகத்தின் ஊட்டச்சத்து பீடத்தில் சிரேஷ்ட பேராசிரியர் ரேணுகா சில்வாவின் ஆய்வின் அடிப்படையில் இந்த விடயம் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. COVID-19 பெருந்தொற்று, பொருளாதார நெருக்கடி மற்றும் டிட்வா சூறாவளி போன்ற காரணங்களினால் ஏற்பட்ட உணவுப் பொருட்களின் விலை உயர்வு பலரையும் மலிவான ஊட்டச்சத்து குறைந்த உணவு விருப்பங்களை நோக்கி தள்ளியிருப்பதாக அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் INS சிந்து கேசரி நீர்மூழ்கி கப்பல் செயற்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நேற்றைய தினம் கொழும்பு துறைமுகத்திற்கு சென்றடைந்திருக்கின்றது. கொழும்பு துறைமுகத்திற்கு சென்றிருக்கின்ற இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பலான INS சிந்து கேசரி இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் இலங்கை கடற்படையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளவிருக்கின்றது. அத்துடன் இந்த நீர்மூழ்கி கப்பலின் குழுவினர் இலங்கையில் உள்ள பல முக்கிய சுற்றுலா தலங்களுக்கும் செல்ல இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்படும் தானசாலைகளை பதிவு செய்யும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுவதாக பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கை ரீதியில் உள்ள சுகாதார வைத்தியாதிகாரி அலுவலக மட்டங்களில் இந்த பதிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அந்த சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகோட தெரிவித்தார். தானசாலைகளை நடத்துவது தொடர்பான விசேட வழிகாட்டுதல்களை சுகாதார அமைச்சு தற்பொழுது வெளியிட்டிருப்பதாகவும், இதுகுறித்து பொதுச் சுகாதார பரிசோதகர்களிடம் வினவி மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இதேவேளை 3 பீடங்களின் மகாநாயக்க தேர்களின் ஆலோசனைகளுக்கமைய எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின்படி 30ஆம் தேதி விசாக் பௌர்ணமி தினம் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்குகள் தற்பொழுது எண்ணப்பட்டு முடிவுகள் தொகுதி வாரியாக அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றிக்கழகம் போட்டியிட்ட தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகின்றது. முதல் முறை தேர்தலில் களம் கண்டிருக்கின்ற நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே பல தொகுதிகளிலும் முன்னிலை பெற்று வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான அணியில் காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, SDPJ, முக்குலத்தோர் புலிப்படை மற்றும் தமிழர் தேசம் கட்சி ஆகிய கட்சிகள் அடங்கிய மெகா கூட்டணி போட்டியிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான அணியில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், புரட்சி பாரதம் உட்பட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. நடிகர் கலைஞர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், சீமானின் நாம் தமிழர் கட்சிகள் தனித்து தேர்தலை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் மேலாண்மை குறித்த முதல் தேசிய அளவிலான விரிவாக்க வழிகாட்டுதல்களை இந்திய மத்திய அரசு அறிமுகம் செய்திருக்கின்றது. இந்தியாவில் டைப் 1 நீரிழிவு நோய் குழந்தைகளிடையே அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் டெல்லியில் இடம்பெற்ற தேசிய சுகாதார மாநாட்டில் குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் மேலாண்மை குறித்த விரிவான வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. குழந்தைகள் நீரிழிவு நோய்க்கான தேசிய அளவிலான வழிகாட்டுதல் நிறுவப்படுவது இதுவே முதல் முறையாகும். இதன் மூலம் குழந்தைகள் நீரிழிவு நோய்க்கான சிகிச்சையை பொது தேசிய அமைப்பு இணைத்துக் கொள்ள சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீரிழிவு நோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கான பிறப்பு முதல் 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் பாடசாலைகள் மற்றும் சமூக அமைப்புகள் மூலம் உலகளாவிய பரிசோதனையை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு டைப் 1 நீரிழிவு நோய் அறிகுறிகளை கண்டறிய 4D என்ற விழிப்புணர்வு முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதிக தாகம், அதிக சோர்வு, உடல் மெலிதல் ஆகிய இந்த அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகளை பரிசோதனைக்கு உட்படுத்த அறிவுறுத்தப்படுகின்றது. நோயை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் இறப்பு வீதத்தை குறைக்கலாம் என்றும் சிக்கல்களை தடுக்கவும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் உதவலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க திட்டமிடுகின்றீர்களா? உங்களுக்கு உதவுவதற்கு சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன் இருக்கின்றார். உடனடியாகவே அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். 6474599757 6474599757 மிதுன் குலேந்திரநாதன். உங்களுடைய மோர்கேஜ் பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்தால் நீங்கள் உடனடியாகவே வங்கிக்கு மாற்றுவதற்கான வழிகாட்டுதல்களையும் மிதுன் குலேந்திரநாதன் வழங்குகின்றார். நீங்கள் அதிக வட்டியை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு குறைந்த வட்டியில் பிரதான வங்கியான சிஐபிசி வங்கியில் உங்களுக்கான மோர்கேஜை பெற்றுத்தர தயாராக இருக்கின்றார். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலமாக நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி வீதம் உங்கள் தேவைக்கு பொருத்தமான தீர்வுகள் என்று பலவற்றையும் செய்ய காத்திருக்கின்றார். நீங்கள் கனடாவுக்கு புதியவரா அல்லது சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் கூட சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் வழிகாட்டுகின்றார். சிஐபிசி மோர்கேஜர் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன். தொடர்பு கொள்ளுங்கள். 6474599757 6474599757 மிதுன் குலேந்திரநாதன். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசான்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: ஸ்காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காப்ரூ. 416-335-3334 416-335-3334

0: தொடர்ந்தும் தேர்தல் ஆணையகம் தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தமிழக வெற்றிக் கழகம் 8 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 101 இடங்களில் தொடர்ந்து முன்னிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல சுற்று வாக்கு எண்ணும் பணி இடம்பெற்று வருவதாக அறிவிக்கப்படுகிறது. மொத்தமாக 109 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது முன்னணியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் 6 இடங்களில் வெற்றி பெற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. 52 இடங்களில் தொடர்ந்து முன்னிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இதுவரையில் எந்த இடங்களிலும் வெற்றியை பெறவில்லை. ஆனால் 44 இடங்களில் அது முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 Elico.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 7:22. முதல்வராக பொறுப்பேற்க உள்ள தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார். தற்பொழுது வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயே அவர் முதல்வராக பொறுப்பேற்க உள்ள தாவேக தலைவர் விஜய் என்று விழித்து இந்த விடயத்தை இந்திய பிரதான ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருக்கின்றார். இது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி, விஜயனுடைய நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு என்று அவர் தெரிவித்திருப்பதோடு கூட்டணியின்றி தனித்து நின்று வெற்றி பெற்ற விஜயனுடைய தைரியத்திற்கு பாராட்டுகள் என்றும் ஒரு தந்தையாக மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த 30 ஆண்டுகளாகவே தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விஜய் நினைத்துக் கொண்டிருந்தார் என்றும் அந்த எண்ணம் அவர் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது என்றும் அதனாலேயே படிப்படியாக அவர் இத்தகைய முன்னெடுப்புகளை செயற்படுத்தி வந்தார் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இன்று அவர் தமிழ்நாட்டில் முதல்வராக பொறுப்பேற்க இருக்கின்றார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ் மக்கள் விஜயை அவருடைய தலைவராக மட்டும் பார்க்கவில்லை என்றும் தலைவராக மட்டும் அன்பு செலுத்தவில்லை என்றும் ஒவ்வொரு பெண்ணும் விஜயை தனது பேரனாக, மகனாக, சகோதரனாக கருதுகின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். பெண்கள் அனைவரும் அவரை அண்ணா என்றே அழைக்கின்றனர் என்றும் மக்களுடனான அவரது உறவை அவர் தொடர்ந்து மேம்படுத்தி வந்தார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்றார் என்றும் தனக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது என்றும் அந்த ஊடகத்திடம் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.

தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. திருச்சி கிழக்கு தொகுதியிலும் விஜய் முன்னணியில் இருந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்பட்டு வருகின்ற நிலையில் தொடர்ந்தும் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் இருக்கின்ற தொகுதிகள் 110 நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. முதல் தேர்தலிலேயே தமிழக வெற்றிக் கழக கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றியை பதிவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விஜய் அவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் 44,928 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் வெற்றி பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் முன்னிலையில் இருந்து வருகின்றார். திருச்சி கிழக்கை பொறுத்தவரையில் 17,733 வாக்குகள் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தொகுதியிலும் அவர் வெற்றி பெற்றால் மீண்டும் மறுவாக்குப்பதிவு இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் ஒருவர் ஒரு தொகுதியில் மட்டுமே அந்த தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். ஆகவே மீள் வாக்குப்பதிவு மீண்டும் ஒரு தொகுதியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த தொகுதியில் யாரை அவர் போட்டியிட வைக்கப் போகின்றார் என்ற செய்திகள் கூட இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற செய்திகளாக வெளிவந்திருக்கின்றன.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேரம் காலை 7:31. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். அண்மையில் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட பிக்கு ஒருவருக்கும் தற்போதைய அரசாங்கத்திற்கும் இடையில் நேரடி அரசியல் தொடர்பு இருப்பதாக சிங்கள ராவய அமைப்பின் தலைவர் அக்மிபென தயாரத்ன தேரர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சிறுபோகத்திற்கான உரங்களை விநியோகிக்கும் பொழுது விவசாயிகளிடம் வசூலிக்கப்படும் போக்குவரத்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னர் 50 ரூபாவாக இருந்த இந்த கட்டணம் தற்பொழுது 300 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 2026 ஆசிரியர் இடமாற்றம் வடக்கு மாகாணத்தில் இதுவரையிலும் முழுமையாக முன்னெடுக்கப்படவில்லை என இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் டினோஷன் தெரிவித்திருக்கின்றார். முச்சக்கர வண்டி கட்டணங்களிலும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று தேசிய ஒருங்கிணைந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தொழில் அதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல் ரோஹண பெரேரா தெரிவித்துள்ளார். ராஜகிரிய பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்ட 120 வெளிநாட்டினரை மே மாதம் 6 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக்கழக செங்கோட்டையன் 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிட்ட அவரது தொகுதியான கொளத்தூரில் தொடர்ந்தும் பின்னடைவை சந்தித்து வருகின்றார். இந்திய விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்ஸ் ஐ உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக ஏவி சாதனை படைத்துள்ளது. 9 தேவையான 53 மில்லியன் டன் நிலக்கரி கையிருப்பில் இருப்பதாக இந்திய மின்சாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவேன் என்று விஜய் தன்னம்பிக்கையுடன் இருந்தார் என்றும் தன் மகனை நினைத்து பெருமையடைவதாக விஜயின் தந்தை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சாவ் மீண்டும் போட்டியிட உள்ளதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் கவுன்சிலர் பிராட்ஃபோர்ட் டொரண்டோ நகரசபை தேர்தலில் களமிறங்கியிருக்கின்றார். ஒன்டாரியோவின் ஆம்ஸ்டர்டாம் நகர முதல்வர் மைக்கேல் ப்ரூ தனது நகரம் ஃபலூன் டாஃபாவை ஆதரிப்பதில் சீன தூதரகம் தலையிட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். தன்னை தடுக்க ஒரு வெளிநாட்டு சக்தி முயற்சிப்பது இதுவே முதல் முறை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனவரியில் இடம்பெற்ற அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் போது இஸ்ரேலின் மொசாட் அமைப்புடன் இணைந்து வடகிழக்கு நகரமான மஹத்தில் வன்முறை கலவரங்களை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 ஈரான் மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. கடந்த மாதம் ஓமான் வளைகுடாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட டாஸ்கா கப்பலின் பணியாளர்கள் ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்காக பாகிஸ்தானுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். உலகளாவிய எண்ணெய் விநியோக நெருக்கடியானது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக ஜப்பான் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.
0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வசந்த் விநாயகமூர்த்தி டாக்ஸ் சர்வீசஸ் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். உங்களுடைய வருமான வரி கணக்கியல் சார்ந்த அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்தில் நிறைவேற்றிக் கொள்ள நம்பிக்கையுடன் நாடுங்கள். வசந்த் விநாயகமூர்த்தி 647-885-3012 பர்சனல் மற்றும் கோபரேட் டாக்ஸ், ட்ரக்கிங் அண்ட் ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என்று அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளையும் ஒரே இடத்தில் நிறைவேற்றிக் கொள்ளவும், 20 மேலான துறைசார் அனுபவத்துடன் கூடிய நிபுணத்துவமான சேவைகளை பெற்றுக் கொள்ளவும் நம்பிக்கையுடன் நாடுங்கள். வசந்த் விநாயகமூர்த்தி அலுவலக முகவரி இலக்கம் 5200 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303 ஸ்காப்ரூவில் அமைந்திருக்கின்றது. மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அருகில் வருமான வரி சார்ந்த சிறந்த சேவைகள் ஊடாக நிறைந்த நன்மைகளை பெற அழையுங்கள். வசந்த் விநாயகமூர்த்தி 647-885-3012 வசந்த் விநாயகமூர்த்தி.

0: திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் தற்பொழுது அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் கூட பல இடங்களில் பின்னடைவை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றிருக்கின்ற நிலையில் இப்பொழுது அவருடைய புதல்வர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணியில் இருந்து எண்ணப்பட்டு வருகின்ற நிலையில் தொடர்ந்தும் இந்த முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சேப்பாக்கத்தை பொறுத்தவரையில் 13 சுற்றுகளின் எண்ணிக்கை நிறைவடைந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செல்வம் தோல்வியை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 51,543 வாக்குகள் பெற்று முன்னிலையிலும் தாவேகாவின் செல்வம் 41,662 வாக்குகளை பெற்று பின்னடைவையும் சந்தித்திருக்கின்றார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 9,881 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடக சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடக வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
5: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: தமிழ் தேசியத்தின் குரலாக ஒலித்து வந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் படுதோல்வி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவருடைய தோல்வி என்பது தமிழ் தேசியத்தை விரும்புபவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. தமிழ் தேசியம் என்பது இனிவரும் காலத்தில் எவ்வாறு தமிழகத்தில் வேரூன்றி செல்லப்போகின்றது என்ற கேள்விகள் கூட எழுந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. காரைக்குடியில் பதிவான வாக்குகள் இன்று காலை முதலே எண்ணப்பட்டு வருகின்ற நிலையில் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் டாக்டர் டி கே பிரபு முன்னிலை வகித்து வருகின்றார். இந்த நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் மாங்குடியை விட அவர் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் டி கே பிரபு வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமமுக 3வது இடத்தை பிடித்திருக்கின்ற நிலையில் நாம் தமிழர் கட்சி சீமான் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். மேலும் சீமான் வைப்புத் தொகையை இழந்திருப்பதாகவும் தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன.

0: வரலாற்றில் இன்றைய நாள்
1: மார்ச் மாதம் 4ஆம் தேதி 1980 ரோபர்ட் முகாபே சிம்பாபேயின் முதலாவது கருப்பின பிரதமரானார். 1994 கொலம்பியா 16 விண்ணோடம் ஏவப்பட்டது. 2001 லண்டனில் பிபிசி தொலைக்காட்சி நிறுவனத்தின் முன்னால் இடம்பெற்ற பெரும் குண்டுவெடிப்பில் 11 பேர் காயமடைந்தனர். 2001 போர்த்துகலில் பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 70 பேர் கொல்லப்பட்டனர். 2006 பயணியர் 10 விண்கலத்துடன் மேற்கொள்ளப்பட்ட கடைசி தொடர்பு தோல்வியில் முடிந்தது. 2006 அசாம் மாநிலத்தின் பெயர் அசோம் என மாற்றப்பட்டது.
0: வரலாற்றில் இன்றைய நாள்
2: நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியல் விருதுநகர் தொகுதியில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் சார்பில் போட்டியிட்ட விஜய் பிரபாகர் தோல்வியடைந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. விருத்தாச்சலம் தொகுதியில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவரது மகன் விஜய் பிரபாகர் விருதுநகர் தொகுதியில் தோல்வியடைந்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த தேர்தலின் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிட்ட விஜய பிரபாகர் இம்முறையும் தோல்வியை தழுவியிருக்கின்றார். விருதுநகரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் பி செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது.
3: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால.
5: Verco Vets Law 416-993-8443.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
2: தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கின்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் வி எஸ் பாபு வெற்றி பெற்றிருக்கின்றார். மு க ஸ்டாலினை போன்று ஆட்சியில் முதல்வராக இருந்து எதிர்கொண்ட தேர்தலில் தோல்வியை தழிய முதல்வர்கள் குறித்த விவரங்களையும் இந்த நேரத்தில் பகிர்வது பொருத்தமாக இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தபொழுது 1996 சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்டிருந்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் எஸ் ஜி சுகவனத்திடம் அவர் தோல்வியடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று 1988 எம் ஜி ராமச்சந்திரனின் மறைவுக்கு பிறகு இடைக்கால முதல்வராக இருந்த ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் குறுகிய கால முதலமைச்சராக இருந்தபொழுது ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்ட ஒரே தேர்தலில் அவர் தோல்வியை தழுவியிருந்தார். அதேபோன்று தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம் பக்தவத்சலம் அவர்கள் 1967 நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஸ்ரீ பெரம்பத்தூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார். திமுகவின் ராஜரத்னத்திடம் தோல்வியை தழுவிய அவர் அந்த தேர்தலுக்கு பிறகு அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று ஓமந்தார் ராமசாமி ரெட்டியாருக்கு அடுத்தபடியாக சென்னை மாகாண முதல்வராக இருந்தபொழுது தமிழ்நாடு குமாரசாமி ராஜா தேர்வு செய்யப்பட்டிருந்தார். முதல்வரான பிறகு 1952 சந்தித்த தேர்தலில் ஸ்ரீவல்லிபுத்தூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் டி கே ராஜாவிடம் அவர் தோல்வியை தழுவியிருந்தார். இவ்வாறு முதல்வராக இருந்தபொழுதே தோல்வியை தழுவியவர்கள் வரலாற்றில் இவர்களுடைய பேரில் இப்பொழுது மு க ஸ்டாலின் அவர்களும் இடம் பிடித்திருக்கின்றார்.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் குறையாதது, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கின்றது. மே 2 இருந்து தமிழர்கள் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரமான தங்கை நகை வியாபாரிகளுக்கான நகை வியாபாரத்திற்கு தேவையான சில்வர் கோல்ட் காயின்ஸ் பாஸை வாங்கவும் விற்கவும் உதயமாக இருக்கின்றது எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ். அத்துடன் இவர்களுடைய சேவையாக உங்களுடைய நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக மாற்றவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மார்க்கமன் ஸ்டீல்ஸில் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் அழையுங்கள். 416-293-6262 எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், உங்கள் நம்பிக்கை புதிய தங்க அத்தியாயம்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 carat 1 gram நகைக்கு 100-150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5% இருந்து.
4: துபாய் சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: Jeeva Jewelers.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: இன்று முதல் மத்திய அரசு பணியில் உள்ள உயரதிகாரிகள் வாரத்தில் 5 நாட்களும் அலுவலகத்துக்கு சென்று பணியாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொலைதூர பணி தொடர்பான விதிகளில் செய்யப்பட்டுள்ள இந்த மாற்றத்தை நிதி வாரியம் கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்தது. மேலும் ஜூலை 6 முதல் மற்ற அனைத்து ஊழியர்களும் வாரத்திற்கு 4 நாட்கள் அலுவலகத்தில் நேரில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வழிகாட்டுதல்கள் நிதி வாரியத்தின் கீழ் இயங்கும் முக்கிய துறைகள் மற்றும் முகமைகளில் பணிபுரிகின்ற அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், இருப்பினும் கனடா வருமான வரி முகமை போன்ற சில தனித்த முகமைகளும் இதே அணுகுமுறையை பின்பற்ற உத்தேசித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலகத்துக்கு திரும்ப வேண்டும் என்ற அரசின் உத்தரவுகளுக்கு எதிராக மத்திய அரசு ஊழியர்கள் சங்கங்கள் போராடி வருவதாகவும், மேலும் அவற்றில் சில சங்கங்கள் நியாயமற்ற தொழிலாளர் நடைமுறைகள் தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்மேனியாவில் நடைபெறும் ஐரோப்பிய உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் உலகத் தலைவர்களை பிரதமர் மாக்கானி சந்திக்கவிருக்கின்றார். அரசியல், பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் மூலோபாய ஒத்துழைப்பை மையமாக கொண்ட ஐரோப்பிய அரசியல் சமூகம் உச்சி மாநாட்டில் உலகத் தலைவர்களை சந்திப்பதற்காக பிரதமர் மாக்கானி இன்று ஆர்மேனியாவில் இருக்கின்றார். 2022 ரஷ்யா யுக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கிய பிறகு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சந்திப்புகள் ஆண்டுக்கு 2 நடைபெற்று வருவதாகவும், இந்த சந்திப்புகளில் கலந்து கொள்ளும் முதல் ஐரோப்பியர் அல்லாத நாடு கனடாவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்புகளில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் சேர்த்து ஐஸ்லாந்து, துருக்கி மற்றும் யுக்ரைன் போன்ற பிற நாடுகளும் பங்கேற்றிருக்கின்றன. ஐரோப்பாவுக்கும் ஐரோப்பிய விடுமியங்களுக்கும் மிகவும் முக்கியமான காலகட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தமைக்காக பிரதமர் மாக்கானி ஞாயிற்றுக்கிழமை ஆர்மீனிய பிரதமர் நிக்கோலஸ் பாஷினாயை சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவித்திருந்தார். இன்று கனேடிய பிரதமர் இத்தாலிய பிரதமரை சந்திக்கவிருக்கின்றார். யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோரையும் அவர் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் கண்டம் முழுவதிலும் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பது ஆகிய அம்சங்களில் இந்த வெளிநாட்டு பயணம் கவனம் செலுத்தும் என்று பிரதமரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட நீர்வழிப்பாதை வழியாக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தொடங்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்ததைத் தொடர்ந்து அமெரிக்க படைகள் ஹோமூஸ் நீரிணைக்குள் நுழைந்தால் தாக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. எந்தவொரு வெளிநாட்டு ஆயுதப்படையும், குறிப்பாக ஆக்கிரமிப்பு மனப்பான்மை கொண்ட அமெரிக்க ராணுவம் ஹோமூஸ் நீரிணையை அணுகவோ அல்லது நுழையவோ எண்ணினால் அவை குறிவிக்கப்பட்டு தாக்கி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவத்தின் மத்திய கட்டளையகத்தின் மேஜர் ஜெனரல் அலி அப்தல்லாஹி தெரிவித்திருக்கின்றார். ஹோமூஸ் நீரிணையின் பாதுகாப்பு ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும், எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பான எந்தவொரு பயணமும் இந்த படைகளுடன் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் தாம் மீண்டும் மீண்டும் கூறி வருவதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன்படி WTI ரக மசகு எண்ணெய் கொள்கலன் ஒன்றின் விலை 101.9 அமெரிக்க டாலராக பதிவாகியிருக்கின்றது. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 108.2% என்றும் பதிவாகியிருக்கின்றது. எனினும் சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை $2.78 அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உள்நாட்டிலும் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் குடியரசுக் கட்சி செனட்டர் லின்சே கிரஹாம் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி ஹோமூஸ் நீரிணையில் சிக்கியுள்ள கப்பல்களை அமெரிக்கா அந்த நீர்வழியில் இருந்து வெளியே அழைத்துச் செல்ல முயற்சி எடுக்க உள்ளது. பேச்சுவார்த்தைகள் மூலம் ஈரான் தந்திரம் செய்கின்றது என்பது தமக்கு தெளிவாக தெரிகின்றது என்றும், ஏனெனில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அவர்களின் இறுதி முன்மொழிவு அபத்தமானது என்றும் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். மீண்டும் இந்த மோதல் ராஜதந்திர ரீதியாக முடிவுக்கு வரும் என்று தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை மீண்டும் பெறுவதற்கும் ஈரான் உலகை அச்சுறுத்துவதில் பிடிவாதமாக இருந்தால் அவர்களுக்கு வலுவாக பதிலடி கொடுப்பதற்கும் இதுவே சரியான நேரம் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 46 போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது. குறித்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துருப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 163 ஓட்டங்களை பெற்றது. இதையடுத்து 164 ஓட்டங்கள் எனும் வெற்றி இலக்கை நோக்கி துருப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 19.5 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது.
0: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோசெல் கால் 416-700-2222 j.ca.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 j.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க திட்டமிட்டிருக்கின்றீர்களா? உங்களுக்கு உதவுவதற்கு CIBC மொபைல் மோட்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன் தயாராக இருக்கின்றார். அனைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் 647-459-9757. உங்களுடைய மோட்கேஜ் பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்தால் கூட நீங்கள் அதனை CIBC வங்கிக்கு மாற்றி மிக குறைந்த வட்டியில் மோட்கேஜை செலுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கான வழிவகாட்டுதல்களை மேற்கொள்கின்றார். கனடாவின் புதிய மோட்கேஜ் விதிமுறைகள் மூலமாக நீங்கள் எவ்வாறு சிறந்த பலனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி வீதம் உங்கள் தேவைக்கு பொருத்தமான தீர்வுகள் என்று பலவற்றை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் கனடாவுக்கு புதியவராக இருந்தாலும் சுயதொழில் செய்பவராக இருந்தாலும் சரியான மோட்கேஜை தெரிவு செய்ய மிதுன் உங்களுக்கு உதவுவார். அலையுங்கள் 647-459-9757 647-459-9757 மிதுன் குலேந்திரநாதன்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட்.
6: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
7: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
8: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
9: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
10: இல்லடா.
9: ஹலோ, காசு வந்ததாடா?
10: இன்னும் வரல காசு.
9: காசு வந்துச்சா?
10: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
11: What's happening? So sad.
12: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நாம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
0: 416-268-0155.
2: வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661-416-475-4665-4661. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் நேரலையில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சி நேரடியாக எமது யூடியூப் தளம் வாயிலாகவும் ஒளிபரப்பாகின்றது என்பதனை நேர்களுக்கு அறிய தந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே வாக்கில் முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய விவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சில தொகுதிகளுக்கான வெற்றி அறிவிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் என்பன எக்ஸிட் போலில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களிலும் முற்றிலும் மாறுபட்டவையாக அமையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் தற்பொழுது இந்த முடிவுகள் எண்ணப்பட்டு வெளிவருகின்ற செய்திகள் பலருக்கு அதிர்ச்சியை ஊட்டியிருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த எக்ஸிட் போலில் ஒரே ஒரு தேர்தல் கணிப்பு தான் கிட்டத்தட்ட இந்த முடிவை ஒத்ததாக அமைந்திருந்தது. ஏனைய கணிப்புகள் அனைத்திலுமே வித்தியாசமான முடிவுகள் தான் வெளியாகி இருந்தன. இருந்தபோதிலும் தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது முன்னிலை வகிக்கக்கூடிய 100 இடங்களை கடந்து 110 என்ற இலக்கை அடைந்திருக்கின்றது. குறிப்பாக இது அறுதி பெரும்பான்மையை அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறுமா என்பதுதான் தற்பொழுது கேள்வியாக இருக்கின்றது. 118 இடங்களில் வெற்றியை தனதாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த நிலையில்தான் இந்த ஆட்சி என்பது ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்டாக அமைக்கக்கூடிய வழிவகை பிறக்கும். இந்த நிலையில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. பெருவாரியாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வாக்களிப்பு முடிவுகள் வெளிவந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த கால தேர்தல்களை எடுக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்கின்ற பொழுது ஏவிஎம் மிஷினில் செய்யப்பட்ட சதி என்ற விடயத்தை குறிப்பிடுவார்கள். ஆனால் இந்த தேர்தல் இவற்றை அனைத்தையும் வாய்மூட வைத்திருக்கின்ற ஒரு தேர்தலாக வந்திருக்கின்றது. காரணம், இந்த காரணங்களை சொல்லி தப்பிக்க முடியாத ஒரு தேர்தலாக, மாற்றம் பெற்றிருக்கின்ற தேர்தலாக இந்த விடயங்கள் மாறியிருக்கின்றன. குறிப்பாக பாஜக இதில் தலையிட்டிருக்கின்றது போன்ற செய்திகள் கூட தற்பொழுது பின் அடிக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைய தேர்தல் களம் குறித்த பல விடயங்கள் நாங்கள் காலை வேளையில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார் சுரேஷ் தர்மா, அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
0: ஆமாம், குறிப்பாக இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் சமூக வலைதளத்தினுடைய பிரசன்னம் என்பது அதிகரித்திருக்கின்றது. பல இடங்களில் நடைபெற்ற தேர்தலை ஒரு உதாரணமாக கொள்ளலாம். ஆனால் தமிழகத்தில் அவ்வாறான ஒரு நிலை சாத்தியமா என்று கேட்டவர்களுக்கு அதுவும் சாத்தியம் என்பதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில்தான் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றது. அண்மையில் நேபாளத்தில் நடைபெற்ற தேர்தலில் கூட இவ்வாறான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருந்தது. ஒரு ராப்பிசை பாடகர் பிரதமராக மாறியிருந்த வரலாறு பதியப்பட்டது. அதே போன்ற ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் ஒரு சரியான நேரத்தை கணித்து சரியான இலக்கை எட்டிய விஜய் முயன்றது ஒரு வெற்றி கனியை அவருக்கு பறித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்?
1: இல்ல, நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கருத்து கணிப்புகள், அதாவது தேர்தல் முடிந்த பின்னர் வெளிவந்த கருத்து கணிப்புகள், தேர்தலின் பின்னரான கணித்து கணிப்புகளில் 6 கருத்து கணிப்புகளில் 5 நிச்சயமாக இவர்கள் இவ்வாறான ஒரு வெற்றியை பெறுவார் என்பதை எதிர்கூறாவிட்டாலும் இவர்கள் புறப்போகின்ற வாக்கும் இவர்கள் புறப்போகின்ற ஆசனங்களும் கூடுதலாக இருக்கும் என்கின்ற கணிப்பை வெளியிட்டிருந்தன. எனினும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு தரப்பாக இவர்களை அடையாளப்படுத்தப்படவில்லை. இங்கே நீங்கள் குறிப்பிட்ட இரண்டாவது விடயமான சமூக வலைத்தளங்கள், கடைசியாக அமெரிக்காவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கூட இதே உத்திதான் பாவிக்கப்பட்டது. இளைஞர்களின் வாக்குகள் தான் அவருக்கு பெரும்பான்மையாக வந்து சேர்ந்தன. அதே ஒரு உத்தியில் பிரகாரம் நிச்சயமாக தமிழகம் ஒரு புதிய புரட்சியை மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது வந்து இது ஒரு விழித்தபடி பார்த்திருந்த ஒரு கனவாகத்தான் எங்களுக்கு இருக்க போகின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு கட்சி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. அதைவிட காரூரில் இடம்பெற்ற 41 பேர் மிதி நெரிசலில் கொல்லப்பட்ட சம்பவங்கள் போன்ற பலவும், மற்ற இவர் செல்கின்ற இடங்கள் எல்லாம் விதிக்கப்பட்ட தடைகள், மற்றும் பிரச்சாரத்திற்காக இவர் நேரம் அதிகம் ஒதுக்கவில்லை என்கின்ற குறைகள் போன்றவற்றையெல்லாம் தாண்டி இவரது செய்தி என்பன காவி செல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தந்தையர் தாய்களுக்கும் மற்றும் பேரன், அதாவது வந்து பேரர்களுக்கும் காவி செல்லப்பட்டிருக்கின்றன இளையோர்களால். அவர் குறிப்பிட்டிருந்தார், விஜய ஜெயமாமாக்கு வாக்களிக்கும்படி கூறுங்கள் என்று உண்மையிலேயே அது பல இடங்களில் அவ்வாறு செய்திருக்கின்றார்கள். அதாவது வந்து மக்கள் தாங்கள் விரும்பிய கட்சிகளை விட தங்களுடைய பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகள் கேட்கின்ற கட்சிகளுக்கு வாக்கை செலுத்தி இருக்கின்றார்கள். இங்கே இருந்த விடயங்களில் முதலாவது உண்மை என்னவென்று சொன்னால், இந்த விஜயை ஆதரித்தவர்களில் சுமார் 30-35 வீதமானவர்கள் வாக்களிக்கின்ற வயதுக்கு வரவில்லை, அவர்களின் வாக்குகள் செல்லாது என்று. ஆனால் அவர்களை கூட பாவித்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை காட்டியிருக்கின்றார். பல களநாயகர்களை களத்தில் இருந்து அகற்றியிருக்கின்றார். குறிப்பாக ஸ்டாலின் பெற்ற தோல்வியாக இருக்கட்டும், அல்லது இன்று இந்தியாவை புகழ்கின்ற தமிழகத்தின் நிதி அமைச்சராக இருக்கின்ற பழனிவேல் ராஜன் டாக்டர் பெற்ற தோல்வியாக இருக்கட்டும், இவையெல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தால் இலகுவாக பறிக்கப்பட்டிருக்கின்றன. பல இடங்களிலும் அவர்கள் பல 10,000 வாக்குகளால் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். வாக்குகளில் சுமார் 35 வீதத்தை பெறுகின்றார்கள் என்ற வகையில் முதன்மை கட்சியாக வருகின்றார்கள். இது அசாதாரணமான, அதாவது வந்து யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு, அதாவது வந்து ஒரு திரைப்படத்தை இயக்குவது போல, அதன் இறுதி காட்சி எவ்வாறு அமையும் என்பதை அமைப்பது போல ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மக்கள் அதன்படி செல்வார்கள் என்பதை யாரும் நினைக்கவில்லை. அவ்வாறான ஒரு கனிவு அவருக்கு கிடைத்திருக்கின்றது. இருந்தாலும் அவர்கள் அனைவருமே அரசியலுக்கு புதியவர்கள். 2-3 பழைய அரசியல்வாதிகள் செங்கோட்டையன் போன்றவர்கள் அவருடன் இணைந்திருந்தாலும் அரசியலுக்கு புதியவர் என்ற ரீதியில் அவருக்கு இந்த அரசு என்பது ஒரு பல பரீட்சை. எவ்வாறாக இதனை அவர் கொண்டு சென்று தனது நிலைமைகளை மாற்றப் போகின்றார் அல்லது வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுங்கள்.
0: ஆமாம், இதில் மிக முக்கியமாக இன்னும் ஒன்றை கவனிக்க வேண்டும். பல ஆய்வாளர்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில், மூத்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் இந்த தேர்தல் குறித்து ஆரம்ப கட்டத்தில் தகவல்களை தெரிவிக்கின்ற பொழுது, குறிப்பாக எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசுகின்ற நிலையும், ஒரு பாரம்பரிய கட்சி எவ்வாறு செயற்படுவது போன்ற ஒரு நிலையில்தான் அவர்களுடைய ஒப்பு நோக்குதல்கள் இருந்தன. குறிப்பாக இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் விஜய் எடுத்திருக்கின்ற ஆயுதம் என்பது அவர்களுக்கு ஒரு நகைப்பிடமான ஒரு பேசுபொருளாக மாறியிருந்ததை பல ஊடகங்களிலும் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. அதனை அவர் சாதித்து காட்டியிருக்கின்றார். இப்பொழுது அவர்கள் என்ன விடயத்தை சொல்ல முனைவார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதாவது இவ்வாறான ஒரு பக்கம் இருக்கின்றதை இந்த ஊடகவியலாளர்கள் தவற விட்டுவிட்டார்களா?
1: இல்லை, அவர்கள் வெறுத்து போயிருக்கின்றார்கள். அதாவது வந்து தங்களுடைய கணிப்புகள் வந்து அவர்கள் வந்து மக்களிடையே சந்தித்து கேட்ட கணிப்புகளும் மற்றும் இந்த இளைஞர்களின் உற்சாகம், கடைசி நேரத்தில் தேர்தலில் கூட இளைஞர்களுக்கு தகுந்த அளவில் செல்வதற்கான, வாக்களிக்க செல்வதற்கான போக்குவரத்து வசதிகள், தங்கள் புறநகர்களுக்கு செல்வதற்கான வசதிகள் கூட இல்லாத நிலையில் பல வாக்குகள் வீணடிக்கப்பட்டிருந்தன என்பது கூட உண்மை. எனவே அரசு என்பது நிச்சயமாக அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றது. ஆனால் இவ்வாறான ஒரு கட்டமைப்பில்லாத, இவ்வாறு கூறுங்கள், கட்டமைப்பில்லாத ஒரு புதிய கட்சி புதிதாக தொடங்குகின்றது. தலைவர் நிச்சயமாக களத்தில் இருந்த காலம் என்பது மிகவும் ஒரு குறைவான காலமாக இருக்கின்றது. அத்தோடு அவர்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் அறிமுகம் இல்லாதவர்கள். அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களும் புதிய, அதாவது ஒரு இளைய தலைமுறை என்பது இங்கே களமிறங்கி இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு கிடைத்த ஆதரவு, மக்கள் ஏதோ ஒன்றை தேடி இருக்கின்றார்கள். நிச்சயமாக இதனை நாங்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய வாக்காக எடுக்க முடியாது என்றால், அவர் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்னும் இரட்டையில் உடன் இருக்கின்றது. ஆனால் அதனை தெரிந்து வைத்துள்ள தலைமுறை என்பது தற்பொழுது மாறி வருகின்றது. அந்த இரட்டை இலக்கியாக இருந்த தலைமுறை என்பது இப்பொழுது 70 வயதுகளை அடைந்த தலைமுறையாகவோ அல்லது அதனை வயது முதிர்ந்த தலைமுறையாகவோ மாறி வருவதால் இந்த மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதபடியும் மற்றும் மக்களுக்கான ஒரு இன்னொரு தேவை இருக்கின்றது என்பதையும், சில வேளைகளில் இவருடைய கவர்ச்சி என்பது இவ்வளவிற்கு உண்மையிலேயே மக்கள் லட்சக்கணக்கில் இவரை பார்க்க கூடுகின்ற பொழுது ஒரு திரைப்பட நடிகனாக மாத்திரமல்ல தங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்ய வந்தவனாக, சில வேளைகளில் அவருடைய படங்கள் வந்த விதங்கள் கூட அவ்வாறு அமைந்திருக்கலாம், அல்லது அவருடைய நடவடிக்கைகள் கூட இருந்த பொழுதும் சில நடவடிக்கைகள் என்பன மக்களால் விமர்சிக்கப்பட்டிருந்தாலும் அவை வாக்காக மாறவில்லை. குறிப்பாக இந்த

0: நம்ப முடியாத அளவிற்கு நடந்திருக்கின்றது. அதனை எவ்வாறு கூறுவதென்பது சில இடங்களில், அதாவது சில இடங்களில் இந்த வாக்குகள் என்பன 1000க்கு குறைவாக இருக்கின்ற பொழுது அங்கே போட்டி கொடுத்தவர்கள் என்றவர்கள் பெரிய ஒரு பின்னணியை கொண்டவர்களாகவும் அமைச்சர்களாக இருந்தவர்களாகவும், அதைவிட வாக்குகளுக்கு 4000 டாலர்கள் என்கின்ற மன்னிக்கும் 4000 ரூபாய்கள் என்கின்ற அளவில் ஒரு வாக்குக்கான பணம் செலுத்தப்பட்டதான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதாக இருந்த பொழுதிலும் அவை களத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக பெற்ற வாக்குகளை இப்பொழுது இவ்வாறு கூறலாம். ஒரு தேர்தல் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கின்றது என்றால் இரண்டாவதாக இருக்கின்ற கட்சியாக தமிழக வெற்றி கழகம் நெருக்குதல் போட்டியை கொடுக்கின்றது. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கின்ற தொகுதியாக இருந்தால் அடுத்த இடத்தில் தமிழக வெற்றி கழகம் பெரிய போட்டியை கொடுக்கின்றது. எனவே ஒரு அந்த மாறுதல் என்பது ஒரு, அதாவது ஒரு கூறிய அரசியல், அதாவது தழுவல் என்பதை விட ஒரு முறை மாற்றம் என்பதற்குள் தமிழகம் உட்சென்றுள்ளது. இது நிச்சயமாக இந்த இலத்திரனியல் காலத்துடன் ஒத்ததாகவும் அல்லது இலத்திரனியலை பாவித்து பெற்ற வெற்றியாகவும் இது கருதப்படுகின்றது. அதனை அவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பத்திரிகையாளர்கள் அந்த எக்ஸிட் போல் வந்தவுடன், குறிப்பாக இந்த ரங்கராஜ் பாண்டி மற்றும் சில இனிய பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கருத்தியலை மாற்றியிருந்தார்கள். நிச்சயமாக இவர் வெல்வார். அதன் பிறகான காலங்களில் அவர்கள் இந்த இலத்திரனியல், அதாவது வாட்ஸ்அப், பேஸ்புக் மற்றும் டிக்டாக் போன்றவை எல்லாம் எவ்வாறான தாக்கங்களை செலுத்தும் என்பதை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது ஆம், இளைய தலைமுறை தங்களுடைய பழைய தலைமுறையை மாற்றும். அதாவது வந்து இளைஞர்களின் பெண்களின் வாக்குகள் மாத்திரம்தான் வெற்றிக்கு காரணம் அல்ல, இந்த இளைஞர்களாலும் சிறுவர்களால் சொல்ல பேரர்களுக்கு சொல்லப்பட்ட விடயமாக இருக்கட்டும், பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்ட விடயமாக இருக்கட்டும், அவையெல்லாம் வாக்குகளாக மாறியிருக்கின்றன. அதுதான் இந்த பரிபூரண உண்மை என்று நாங்கள் இங்கே எடுக்கக்கூடியது.
1: சரி, இதுவரை காலமும் இவ்வாறானவர்கள் ஒரு விழிப்புணர்வு அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஜென்சி என்ற வயதெல்லையை உடையவர்கள் குறிப்பாக எதிர்வரும் காலத்தில் ஒரு திரை கவர்ச்சி மூலமாக இப்பொழுது அது வாக்காக மாறியிருக்கின்ற பொழுது விஜய் நிறைவேற்ற வேண்டிய பல பணிகள் இருக்கின்றன. அவற்றை அறிந்து அவர் விடுகின்ற தவறுகள் அல்லது நிறைவேற்றாத விடயங்கள் குறித்து ஆணித்தரமாக கருத்துக்களை கூறக்கூடியவர்களாக, எதிர்த்து அவர் மீது குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த சமூகம் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? ஏனென்றால் இப்பொழுது நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்திலேயே குறிப்பாக விஜய் அவர்கள் தேர்தலில் குதிக்கின்றார் என்றவுடனேயே அந்த வெளிப்பாடு என்பது நாம் தமிழர்களின் ஒரு பிரதிபலிப்பாக வெளிவந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது சமூக வலைத்தள மோதலாக கூட மாறியிருந்தது. வெளிப்படையாக விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தீய சக்தி என்று குரல் எழுப்பினாலும் கூட இந்த சமூக வலைத்தள போட்டி என்பது நாம் தமிழருக்கும் விஜயனுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையில் இருந்ததை கவனித்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது காரைக்குடியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறிப்பாக தமிழ் தேசியம் தொடர்பாக உயிர்ப்புடன் கருத்துக்களை கூறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தலைவர் இப்பொழுது மௌனிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் டிபாசிட்டை இழந்திருப்பதான செய்திகள் வெளிவருகின்றன. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த சமூகத்தினுடைய இந்த வெற்றி என்பது எதிர்காலத்தில் விஜய் ஒரு நிறைவேற்றக்கூடிய விடயங்களை நிறைவேற்றாமல் பின் தள்ளுகின்ற பொழுது குரல் எழுக்கக்கூடிய சமூகமாக இருக்குமா, அல்லது அவர்கள் தொடர்ந்து இந்த திரை கவர்ச்சியில் தான் அவருடைய வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பார்களா?
0: இல்லை, இங்கே இந்த திரை கவர்ச்சி என்பதை விட அந்த ஒரு தலைமைத்துவத்திற்கான பண்பு இவரிடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் இவர் கூறிய படி வாக்களிக்க சென்ற பொழுது ஆடைகளை உடுத்த, அதாவது ஒரு யூனிஃபார்ம், காக்கி நிற கீழங்கியும் வெள்ளை நிற மேலங்கியுமாக சென்றது போன்றவை எல்லாம் ஒரு தலைமைத்துவத்தை கட்டி எழுப்புவதற்கான பண்பை கொண்டவராக அறியப்பட்டிருந்தாலும் அவருடைய ஆளுமை போன்றவை எல்லாம் இனிவரும் காலங்களில் புடம்போட வேண்டிய தேவையை அவருக்கு பலமாக ஏற்படுத்தி இருக்கின்றது. அவருக்கு இப்பொழுது உண்மையிலேயே நிச்சயமாக அவர் இவ்வாறான ஒரு வெற்றியை எதிர்பார்த்திருப்பாரா என்கின்ற கேள்வியை கூட எழுப்பக்கூடிய அளவிற்கு வாக்குகள் என்பன அவர் வசமாகி இருக்கின்றன. எனவே இந்த வாக்குகளை அளித்தவர்களான இந்த இளைய தலைமுறையினரால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த இளைய தலைமுறையினரிடம் இவ்வளவு காலமும் இருந்த ஒரு இடைவெளி, அதாவது வந்து வயது மூத்தவர்களிடையே அரசியல் இருக்கின்றது, தங்களுக்குரிய குரல் இல்லை என்பதற்கான ஒரு தெளிவாக விஜய் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இப்பொழுது அங்கே திமுகவை எடுப்போமாக இருந்தால் உதயநிதி ஸ்டாலின் அங்கே பிரதிமைப்படுத்தப்படுகின்றார். அந்த வகை அதுக்குரிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் இப்போது இளைய தலைவர்களை வச்சிருக்கின்ற பொழுது அவர் எதிர்கட்சி தலைவராக நிச்சயமாக உதயநிதி

0: ஸ்டாலின் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்றால் ஸ்டாலின் தோல்வியுற்று விட்டார் ஏற்கனவே. எனவே அவ்வாறான நிலைமையில் இளைய தலைமுறை இந்த நிலைமையை கொண்டு செல்லப் போகின்றது. மறுபக்கமாக நிச்சயமாக மூன்று தேர்தல்களிலும் வெவ்வேறு தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருந்தும் காரைக்குடி தொகுதியில் கடைசி காலங்களில் தொடர்ச்சியாக பணியில் அவர் ஈடுபட்டிருந்த பொழுதும் அங்கே பிரதிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலைமை என்பது மாறுதலாக இருக்கின்றது. அதாவது நான்காவது இடத்தை அவர் அடைவதாகவும் அவருக்கும் முதலாவது வேட்பாளருக்கும் இடையே பல பாரிய ஆயிரங்கள் வித்தியாசங்கள் இருப்பது என்பதும் நிச்சயமாக கவனத்தில் எடுக்கப்பட்டு எதிர்காலத்தில் ஏதோ ஒரு கட்சியுடன் கூட்டிச் சேர வேண்டிய தேவையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தேர்தலின் பொழுது அவர்களுடைய வாக்கு என்பது 8 வீதத்தில் இருந்து அல்லது 9 வீதமாக கடந்த தேர்தலில் இருந்தது. இந்த முறை அது 4 வீதமாகவோ அல்லது 4.5 வீதமாகவோ அல்லது அதிலும் குறைந்த ஒரு தொகையாகவோ மாறக்கூடிய நிலையை விஜயை ஏற்படுத்திவிட்டார். இதற்கான முழு முதல் காரணம் தமிழக வெற்றி கழகமும் விஜயும் தான். ஆனால் அவருடைய பாணியில் சீமான் அவர்கள் அரசியல் தமிழக அரசியல் என்கின்ற ரீதியில் அவருடைய பாணியில் மாற்றம் தேவை என்பதை தெளிவாக மக்கள் கூறியிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை.
1: குறிப்பாக தமிழ் தேசியம் என்று வருகின்ற பொழுது விஜய் அனைத்து கட்சிகளிலிருந்தும் தன்னுடைய கொள்கைகளை கொண்டவராக இருக்கின்றார். அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையிலும் சிலவற்றை அவர் ஈர்த்திருக்கின்றார். அதேபோன்று தமிழ் தேசியம் குறித்தும் அவர் தொட்டு சென்றதை பார்க்கின்றோம். எதிர்காலத்தில் இப்பொழுது சீமானினுடைய நாம் தமிழர் கட்சியில் இருந்து சென்றவர்கள் விஜயில் அங்கம் வகிப்பதாக குறிப்பிடப்படுகின்ற நிலையில் தமிழ் தேசியம் குறித்து அவர் கூடுதலான விடயங்களை செய்யக்கூடியவராக மாறுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? ஏனென்றால் அந்த இளைஞர்கள் அந்த கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள், அவர்கள் விஜய் பக்கம் இப்பொழுது சார்ந்திருப்பதனால் அந்த கொள்கையிலும் அவர் பற்றுறுதி கொண்டவராக இருப்பாரா?
0: இல்லை, அவ்வாறான நிலைமைக்கு அவர் செல்வார் என்பதை சில காரியங்கள் காட்டியிருந்தன. அது கச்சதீவாக இருக்கட்டும் அல்லது இந்த ஈழத்தமிழர்களின் இறப்பு தொடர்பான கருத்துக்களாக இருக்கட்டும், இறுதிப்போர் தொடர்பான கருத்துக்களாக இருக்கட்டும், எனினும் புடம் போட வேண்டிய தேவையும் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இங்கே இப்பொழுதுள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், அவர் 109 அல்லது 110 ஆசனங்களை எடுக்கின்ற பொழுது 7 ஆசனங்கள் என்பன புறப்பட வேண்டும். இந்த சில வேளைகளில் கட்சி தாவல் எவ்வாறு கனடாவில் லிபரல் தப்பித்ததோ அதுபோன்ற நிலைமை அங்கே சாதாரணமாக ஏற்படலாம். என்றால் உண்மையிலேயே 71 ஆசனங்கள் திமுக பெற்றிருந்தாலும் புறப்போகுவதாக இருந்தாலும் அல்லது 51 அல்லது 52 54 இருக்கலாம் ஆசனங்களை அதிமுக புறப்போகின்றதாக இருப்பதாக இருக்கட்டும், அவர்களிடம் கூட்டணி இருக்கின்றது. அந்த கூட்டணியில் இருந்து கட்சிகள் செல்லலாம் அல்லது அதிமுகவில் இருந்து சில அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களும் அதேவேளை திமுகவில் இருந்து சில சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜயின் கட்சிக்கு தாவக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றன. எங்கெல்லாம் இவர்கள் நெருக்குவாரமாக போட்டி கொடுத்தார்களோ அங்கே மயிரலையில் வென்றவர்கள் சில வேளைகளில் மாறக்கூடிய சாத்திய கூறு இருக்கின்றது என்றால் அவர்களை பொறுத்தவரையில் அடுத்த தேர்தல் என்பது கூட அவர்களுக்கான தேவை. ஆனால் இவ்வாறாக ஒரு மாற்றம் வரும் என்பதை தமிழக மக்கள் தங்களின் வாக்குகளாக செலுத்தியிருந்தாலும் அது குறித்து செய்திகளை தருகின்ற தமிழக ஊடகங்களோ தமிழக மூத்த பத்திரிகையாளர்களோ அறியாத ஒரு புதிராக இந்த வாக்களிப்பு மாறி இருக்கின்றது. இது ஒரு பாடமாக, இது எதிர்காலத்தில் பல பாடங்கள். எவ்வாறு நாங்கள் இலங்கை தேர்தலில் கூட இந்த அனுரதிசர குமாரநாயக்காவின் கட்சி எவ்வாறான வெற்றியை பெற்றதோ, அதாவது 3 பாராளுமன்ற உறுப்பினர்களோட இருந்து 176 பாராளுமன்ற உறுப்பினர்களாக சென்றதும் வடக்கு கிழக்கில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை எப்பொழுதும் எந்த ஒரு சிங்கள கட்சியும் பெறாத மாதிரி பெற்றதும் அங்கே ஒரு நிகழ்ந்த மாற்றம் மாதிரி இப்பொழுது தமிழகம் என்பது இவ்வாறான ஒரு மாற்றத்திற்கு ஏற்ப மாறி இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இவர் எவ்வாறு ஆட்சியை கொண்டு செல்லப் போகின்றார், இவரா முதலமைச்சர் அல்லது இவர் 2 இடங்களில் வென்றபடியால் மற்ற இடத்திற்கு யாரை போடப் போகின்றார் அல்லது ஒரு பேச்சுக்கு திருசா போன்றவர்களின் பிரவேசம் கூட அங்கே இடம்பெறக்கூடிய சாத்திய கூறுகள் என்பன சில வேளைகளில் பழைய எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட்டணி போன்ற நிலைமையை கூட கொண்டு வரலாம். ஆனால் அதனை காலமும் நேரமும் தான்
1: இந்த தேர்தலில் மிக முக்கியமான இன்னொரு விடயம், இந்திய குறிப்பாக தமிழக தேர்தலில் புறையோடி போயிருக்கிற இந்த பணநாயகம் என்பது பலருக்கு பணம் விநியோகிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையமே குறிப்பிட்டது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது, திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது என்று. ஆனால் அந்த பணத்தை வாங்கியவர்கள் கூட இப்பொழுது விஜய்க்கு வாக்களித்திருப்பது என்பது எதிர்காலத்தில் இந்த பணத்தின் மூலமாக வாக்குகளை கவரலாம் என்ற ஒரு விடயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக பார்க்கலாமா?
0: இல்லை, நிச்சயமாக அவ்வாறு தான் பார்க்க வேண்டும். என்றால் ஸ்டாலின் போட்டியிட்ட தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக்கள வேட்பாளர் பகிரங்கமாக கூறினார், 4000 ரூபாய்களை பெற்றுக்கூட மக்கள் என்னுடன் நிற்பது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. எனவே அங்கே பணம் என்பது இந்த முறை அவர்களுக்கு உதவவில்லை என்பது நிச்சயமான உண்மை.
1: நன்றி சுரேஷ் நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. நாங்கள் விரிவாக மேலும் தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவந்தவுடன் பேச இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200
1: 8:36 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன் Mega Sale.
4: Dr. Sabavathi Ravindran, Braces, Implant and Wisdom Tooth Extraction, பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
5: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்கவே பாக்குறேன்
6: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறேன் டீன்கலி
5: இதுக்கே நப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
8: 905-270-8800
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்
9: வசந்த் விநாயகமூர்த்தி டேக்ஸ் சர்வீசஸ் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம் உங்களின் வருமான வரி கணக்கியல் சார்ந்த அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்தில் நிறைவேற்றிக் கொள்ள நம்பிக்கையுடன் நாடுங்கள் வசந்த் விநாயகமூர்த்தி 647-885-3012 647-885-3012 பர்சனல் மற்றும் கோர்பரேட் டேக்ஸ் ட்ரக்கிங் அண்ட் ஊபர் டேக்ஸ் ரிட்டர்ன் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஸ்மால் பிசினஸ் டேக்ஸ் என்று அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளையும் ஒரே இடத்தில் நிறைவேற்றிக் கொள்ளவும் 20 ஆண்டுகளுக்கு மேலான துறைசார் அனுபவத்துடன் கூடிய நிபுணத்துவமான சேவைகளை பெற்றுக் கொள்ளவும் நம்பிக்கையுடன் வசந்த் விநாயகமூர்த்தி அலுவலக முகவரி இலக்கம் 5200 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்டில் யூனிட் 303 மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அருகில் வசந்த் விநாயகமூர்த்தி வருமான வரி சார்ந்த சிறந்த சேவைகள் ஊடாக நிறைந்த நன்மைகளை பெற்றிட அழையுங்கள் வசந்த் விநாயகமூர்த்தி 647-885-3012 647-885-3012 வசந்த் விநாயகமூர்த்தி தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு இதுவரை வெளியான முடிவுகளின்படி 108 தொகுதிகளில் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது தமிழக சட்டப்பேரவைக்கு மொத்தம் இருக்கின்ற 234 தொகுதிகளில் பெரும்பான்மை பெற 118 தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தனிப்பெரும் கட்சியாக தாவைக்கே வெற்றி பெறுமா என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது அடுத்த இடத்தில் திமுக இருந்தாலும் கூட ஏற்கனவே 2 முறை வென்ற குளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் தோல்வியடைந்திருப்பது திமுகவினரிடையே மட்டுமல்லாமல் திமுகவுக்கு வாக்களித்த பெரும்பாலானோருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது 3வது இடத்தில் அதிமுக இருக்கின்றது தமிழ்நாட்டில் 167 இடங்களில் போட்டியிட்ட அதிமுக 44 இடங்களில் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்தித்த பொழுதிலும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதேபோன்று பெரம்பூர் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிட தாவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளிலும் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார் தனிப்பெரும்பான்மை என்ற 118 தொகுதிகளில் வென்று தாவேக்கு ஆட்சியை பிடிக்குமா என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கின்றது. பெரும்பான்மைக்கு ஒரு சில எண்ணிக்கை குறைந்து மற்றைய கூட்டணிகளில் இடம் பிடித்திருக்கின்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகளோடு தாவேக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஆதரவு பெற்று பெரும்பான்மை பலத்தை உறுதி செய்யுமா என்பது அடுத்தடுத்து வெளியாகும் வாக்கு எண்ணிக்கைகளை பொறுத்தே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்தும் ஒரு அதிர்ச்சி நிலையில்தான் தமிழக தேர்தல் களம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு. பொன்னின் மதிப்பு காலத்தால் குறையாதது, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கின்றது. மே 2 இருந்து தமிழர் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளே, உங்கள் நகை வியாபாரத்திற்கு தேவையான சில்வர், கோல்டு காயின்ஸ் மற்றும் பாஸ் போன்றவற்றை வாங்கவும் விற்கவும் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். அத்துடன் உங்களுக்கு தேவையான உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக மாற்றவும் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை மற்றும் சிறப்பு ஆஃபர்ஸை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் அழையுங்கள். 416-293-6262 416-293-6262 எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
0: விருத்தாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. அதேபோன்று 5 மாநில தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. கேரள முதல்வர் பினராயி விஜயன் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி என்பது உறுதியாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 200+ இடங்களில் தொடர்ந்து பாஜக முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கேரளத்தில் காங்கிரஸ் ஆட்சி வர இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்களுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்திருக்கின்றார். Doom, doom, doom, chuck. Doom, shuck. Doom, doom.

டொரண்டோவின் தற்போதைய ஓபன்லை 12 பாகை செல்சியஸ் சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. அதிகூடிய ஓபன்லை இன்று 22 பாகை செல்சியஸாக இருக்கும். குறைந்த ஓபன்லை 11 பாகை செல்சியஸ். மாலை வேளையில் சில பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நாளைய தினமும் சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படாலும் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது. நாளை அதிகூடிய ஓபன்லை 15 பாகை செல்சியஸ். தொடர்ந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரையில் தமிழக வெற்றிக் கழகம் 18 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து 92 இடங்களில் முன்னிலையில் இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக 110 இடங்களில் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது 9 இடங்களில் வெற்றி உறுதி செய்யப்பட்டு 62 இடங்களில் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் 49 தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தேர்தல் எண்ணிக்கை தொடர்ந்து இடம்பெறுகின்றது. இது ஒரு கூட்டணி ஆட்சியாக அமையப் போகிறதா அல்லது அறுதி பெரும்பான்மையை தமிழக வெற்றிக் கழகம் பெறப்போகின்றதா என்ற கேள்விகள் தொடர்ந்தும் இருக்கின்றன. அந்த தகவலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பிலிருந்து விடைபெற இருக்கின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். இதே அலைவரிசையில் இரவு 9 மணி வரை பல் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். மீண்டும் இரவு ஒலிபரப்பு இரவு 9 மணிக்கு ஆரம்பமாகும். செய்தி பிரிவில் கடமையாற்றிய செய்தி ஆசிரியர் உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மீண்டும் சந்திப்போம்.

0: For any information, call Sarab Sabarwal 647-864-8844. That's 647-864-8844.
1: Or visit teamsabarwal.com.
2: Your search ends here.
3: ரெட்ஸ் பர்னிச்சர் தாய் மெசேஜ் ஜரா தியான்னா சுனோ.
4: சஸ்த